அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிமேனன் பாடிய மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே என தொடங்கும் பாடல்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக சித்ரா பாடிய குருவின் திருவடி என தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 11 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை

0: எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, நேரம் 6:02. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி வலிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது, இந்த நாள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 58வது திருக்குறள், பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு, இதற்கான விளக்கம், கணவனை போற்றி கடமையை செய்யப்பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு, இதற்கான விளக்கம், கணவனை போற்றி கடமையை செய்யப்பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: நேரம் 6:45.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: காலம் என்னும் கடிகாரம். காலம் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, தொட்டு பார்க்க முடியாத மாயம். ஆனால் உலகையே இயக்கும் சக்தி காலம் என்னும் கடிகாரம். ஒரு நாளும் தூங்குவதில்லை, ஓய்வெடுப்பதும் இல்லை. நாம் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடி கடந்தால் அது திரும்பி வருவதில்லை. ஒரு நாள் கடந்து போன பிறகு அது நினைவாக மட்டுமே மாறும். காலம் மிகப்பெரிய ஆசிரியர். பாடம் முடியும் வரை நமக்கு புரிவதே இல்லை. நம் வாழ்க்கையை ஒரு கடிகாரமாக கற்பனை செய்து பார்த்தால் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நாம் விட்டுச் செல்ல எத்தனையோ இருக்கின்றன என புரியும். சிலர் நேரத்தை தங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறார்கள். தங்களின் அர்த்தமுள்ள செயல்களால் காலம் எனும் பாத்திரத்தை நிரப்புகிறார்கள். சிலர் அதை பொறுப்பற்று வீணாக்குகிறார்கள். எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான். காலத்தை எப்படி திட்டமிடுவது என்று தெரிந்தவர்களே உலகம் போற்றும் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். சிலர் எப்போதும் நேரமில்லை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள் என்று யாவரையும் கொண்டாட நேரமில்லாமல் உறவுகளிலிருந்து விலகிப்போகிறார்கள். சிலரோ நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். காலக்கடிகாரத்தை இரண்டாக பிரிப்போம். முதல் வகை நேரம் போதாதவர்கள். இவர்கள் தங்கள் நேரத்தை திட்டமிடும்போது எந்த செயலுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று திட்டமிட்டால் பானையின் வழியே கண்ணுக்கு தெரியாமல் கசியும் நீரைப் போல வீணாகும் காலத்தை கண்டறிந்துவிட இயலும். எப்போதும் கடுமையாக உழைப்பதும் ஓய்விற்கும் நேரம் ஒதுக்காமல் இருப்பதும் பிற்காலத்தில் நோய்களால் சூழப்பட்டவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பாகிறது. யாருக்காக நேரத்தை செலவழித்தோமோ அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கிவிடுகிற போது மனச்சுமைக்கு ஆளாகிறார்கள்

0: யாருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், எந்த காரியம் அல்லது எந்த சந்திப்பு அவசியம் என்று சிந்தித்து நேரத்தை பயன்படுத்த பழகினால் மனச்சுமை குறையும். தாங்கள் பணியாற்றும் ஊதிய வாழ்க்கைக்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்கிவிட்டு குடும்பத்திற்கு மிக குறைவான நேரத்தை ஒதுக்குவது பொருத்தமற்றது. விடுமுறை தினத்தன்று அலுவலகப் பணிகளில் மூழ்கிப் போவது குடும்ப உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிப்பதில்லை, அது இடைவெளியைத்தான் உருவாக்குகிறது. செல்வத்தை சேர்த்தும் போதே உறவுகளையும் தக்க வைத்துக் கொள்கிற வாழ்க்கைதான் மகிழ்ச்சியை தரும். காலத்தின் அடிமையாக வாழ்வது பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்னொரு வகையினர் நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் போன போக்கில் வாழப் பழகியவர்கள். உழைப்புக்கும் ஆர்வமில்லை, கற்றலுக்கும் ஆர்வமில்லை, எப்போதும் பொழுதுபோக்கு ஊடகங்களில் பல மணி நேரத்தை செலவு செய்கிறவர்களால் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது, பொருளாதார பின்னடைவும் ஏற்படும். இவ்வகையினரை நெறிப்படுத்துவதுதான் நமது சமூக கடமைகளில் முதன்மையாகிறது. காலத்தின் முக்கியத்துவம் குறித்த அறியாமை இருளை போக்குவது நம் முதன்மை பணியாகும். எதிர்கால வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வை தருவது அவசியமாகிறது. ஒரு விவசாயி விதையை விதைக்கிறார், அவர் காலத்தை நம்புகிறார். காலம் நீராகிறது, பொறுமை நிலமாகிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால் வெற்றி என்னும் பயிர் வளரும். காலம் எதையும் தட்டில் வைத்து தருவதில்லை, அது வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. அவற்றை பயன்படுத்துகிற புத்திசாலிகளே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். காலம் என்னும் கடிகாரம் ஒருநாள் நம் கைகளிலிருந்து மெதுவாக நழுவிவிடும். அப்போது நம்மிடம் இருக்கும் வினா, இந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தினேனா என்பதுதான். ஆம் என்று தைரியமாக கூற முடிந்தால் அது வெற்றி. வள்ளுவர் காலமறிதல் என்று ஒரு அதிகாரத்தையே நமக்கு பரிசாக தந்துள்ளார். மூன்றாவதாக, காலத்திற்கும் நமக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதாகும். நம்மிடம் இருக்கும் செல்வத்தை கட்டிப்போடும் கயிறு ஒன்று உண்டு. காலமறிந்து செயலாற்றும் பண்புதான் அந்த கயிறு. ஒரு செயலை செய்வதற்கு தயாராகும் முன்பு எந்த காலத்திற்கு உரியது என்றும், துவங்கும் பருவகாலம் முடிக்கும் காலம் என்று வரையறுத்து கொண்டால் வெற்றியை அடைய முடியும். காலத்தை வீணாக்குபவர்களின் பழக்கங்களை உற்று நோக்கினால் சில உண்மைகள் புரிய வரும். எப்போதும் யாரை பற்றியாவது புறம்பேசி காலத்தை கழித்தல், தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு காலத்தை வீணாக்குதல், உறங்கியே காலத்தை தொலைத்தல், வீண் பேச்சில் காலத்தை கரைத்தல், வெற்றியாளர்களின் அகராதியில் காலத்தை பகிர்ந்து செயலாற்றும் ஆளுமை உண்டு. சரியான காலத்தில் சரியான செயலை செய்யும் தெளிவு, தோல்வியுறும் காலங்களில் விரைவாக மீண்டெழுந்து வெற்றி பயணத்தை தொடரும் ஆளுமை, இது ஆளுமையாளர்களின் பண்பாகும். காலத்தை நம் வசமாக்கினால் வாழ்வில் எப்போதும் வசந்தமே பூத்துக்குலுங்கும். காலமே செயல், செயலே காலம். காலத்தை வென்று வாழ்வை மதிப்பாக்குவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: நேரம் 6:10 வெளிது கொண்டிருக்கிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இனி தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். பிரார்த்தனை என்பது கடவுளிடம் ஏதாவது ஒன்று கேட்பதல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவின் ஏக்கமாகும். நிகழ்ச்சியில் உன்னிமேனன் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்

ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று உரைக்கிறது புனித பைபிள். 6:23 நிமிடம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காலை தென்றல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஜிகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:27 ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அனைவரிடத்தும் அன்பாக இருங்கள் என்று உரைக்கிறது திருக்குறான். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடியது

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 லிருந்து 90

100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கைப்பூண்டு, கொளஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். எதிர்பார்க்கப்படும் பகல் நேர வானிலை நெல் நாற்றாங்காலில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிலவ ஏதுவாக உள்ளது. இதனை கண்காணித்து தேவைப்பட்டால் 3% வேப்பங்கொட்டை வடிகரைசலை கொண்டு தகுந்த பயிர் பாதுகாப்பு செய்ய வேண்டும். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமுடாகுளோபிரிட் மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து பின்பு விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண்ணணைக்கும் போது ட்ரைகோடெர்மாவிரடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்ப்பகுதியிலிட்டு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மாடுகளில் மடி வீக்க நோய் வருவதை தடுக்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை நன்றாக கழுவ வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி குறித்த ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 25/6/2026 வியாழக்கிழமை, அதாவது இன்று. 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 வரை. இனி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழக்கிழமை, அதாவது இன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். இனி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒருநாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பயிற்சி இன்று நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய், குல்கந்து, கிரானோவா,

0: போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், தரச் சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல்கள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ-காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். தேதி 25/6/2026. அலைபேசி எண் 7418-47-03-45. மற்றொரு எண் 9487-71-22-10.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேர்லே இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கின்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் முடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது.

0: மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம்

தம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது.

பாலசுவாமி கோயிலில் ஆனி திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷவாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் வந்து டெய்லியும் மீட் பண்ணி ஹெல்த் ரிலேட்டட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு விதைய பத்தி தான் நம்ம பேச போறோம். எள்ளுங்க, எள்ளு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏகப்பட்ட நார் சத்து, நல்ல கொழுப்புகள், புரதம், வைட்டமின் டி, மினரல்ஸ், மெக்னீசியம், அயன், காப்பர், ஜிங்க், அவா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூச்சே வாங்குது. அத்தனை சத்தும் அதிகமா இருக்கிறேன். இந்த எள்ளு உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள், அஜீர்ண பிரச்சனைகளா இருக்கட்டும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளால வராம தடுத்துட முடியும். இது வந்து கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கும், கெட்ட கொழுப்புகள் உடம்புல இருந்து நீக்கி நல்ல கொழுப்போட லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் எள்ளு வந்து ரொம்பவே உதவியா இருக்கு. சோ கொலஸ்ட்ரால் கம்மி பண்றது அப்படின்னாலே கண்டிப்பா அது வந்து உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஏன்னா எள்ளுல ரொம்ப முக்கியமான ரெண்டு காம்பனன்ட் இருக்குங்க, லிக்னைன்ஸ் அண்ட் பைட்டோஸ்டிரால் சொல்லிட்டு. இது வந்து இந்த கொலஸ்ட்ரால லோயர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதுல புரோட்டீனுமே வந்து அதிகமா தான் இருக்கு. சோ புரதம் அப்படின்னாலே என்ன, நமக்கு நல்லா மசில் பில்ட் பண்றதுக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகளுக்குமே புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் உள்ள இருக்கிற விசரல் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க, அதுவுமே தசைகளால்

0: ஸோ ஓவராலாகவே வந்து நம்ம ஹெல்த்தை நல்லா மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப முக்கியமான ரெண்டு அமினோ ஆசிட் இதில் இருக்கிறதுனால புரதம் இதில் அதிகமாக இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணதுனாலே உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இல்லையா. ஸோ இதில் அதிகமான மெக்னீஷியம் சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறையுது. விட்டமின் இ இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கு. ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் எள்ளு வந்து ரொம்ப உதவியாக இருக்கு. எலும்புகளுக்கும் பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க. ஏன்னா கால்சியம் சத்தும் இதுல அதிகமா இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க எள்ளு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அவங்களோட எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல இன்ஃபிளமேஷனை கம்மி பண்ணும். இன்ஃபிளமேஷன் இப்ப வாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன் இருக்கும், அதனாலதான் நமக்கு வாதமே வருது. மூட்டு வாதம் அந்த மாதிரிலாம் பார்த்து மூட்டுக்கு நடுவில் ஜாயின்ஸ்ல இன்ஃபிளமேஷன் இருக்கும். அது போக கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்குமே எள்ளு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்க. மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் யாரெல்லாம் சாப்பிடுறீங்க, முக்காவாசி பேர் கையை தூக்கிருப்பீங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய காம்போனன்ட் தைமின் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல இருக்கிற தேவையற்ற ஃப்ரீ ராடிகல்ஸ் வெளியேற்றி தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு உதவுற ஒரு விஷயம். சோ ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க இதை தாராளமா உட்கொள்ளலாம். எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணும். அயன் சத்து, காப்பர், செலினியம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் நல்லா பூஸ்ட் பண்ணும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், முட்டு வலி, தைராய்டு பிரச்சனை, ஹார்மோனல் இம்பாலன்ஸா இருக்கு, இந்த மாதவிடாய் டைம்லயும் சரி மாதவிடாய் நிக்கிற டைம்லயும் ரொம்பவே இந்த பீரியட்ஸ்னால நின்னதுனால இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. சோ கால்சியம் குறைபாடுனால வரும், அயன் சத்து குறைபாடுனால. சோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். நீங்க வந்து எல்லாம் வந்து எவ்வளவு டாக்டர் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும்னு கேக்குறது எனக்கு தெரியுது. சோ இருக்கவே இருக்கு நம்ம பாரம்பரிய எள்ளுருண்டை. நீங்க தாராளமா எள்ளுருண்டை மாதிரி வீட்லயே பண்ணி சாப்பிடுங்க. வெளியெல்லாம் விக்கிறது எப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ அதனால வீட்லயே மேக்ஸிமம் எள்ளுருண்டை மாதிரி பண்ணி டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டாதான் என்ன குழந்தைகளுக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற எள்ள வந்து மறந்துடாதீங்க. ரெகுலரா வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சோ இதே மாதிரி இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் டு ஆல். டைம் 7 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103.3 நாம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: சிந்தித்தேன் சென்றூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.
1: சிந்தி

0: தொடர்ந்து மூணு பாடல்கள் கேட்டிருக்கோம். கல்யாண ராமன் படத்துல எஸ் பி சைலஜா பாடியது இசை இளையராஜா. அதனை தொடர்ந்து இரண்டாவதாக நானும் ஒரு தொழிலாளி படத்துல பி சுசீலா பாடியது இசை இளையராஜா. இப்ப நம்ம கேட்ட பாட்டு ஆட்டோ ராஜா படத்துல இளையராஜா எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:14 5 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான புதிய கேள்வி என்னன்னு சொல்லி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் எது? இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் எது? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணும்போது தயவு செய்து ஒரு நேர் ஒரு முறை மட்டுமே உங்களோட பதில்களை வந்து பதிவு பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா தான் எல்லாருடைய பெயர்களையும் படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். பதில்களை பதிவு பண்ணும்போது கேள்விக்கான பதில், அதனைத் தொடர்ந்து உங்களுடைய பெயர், ஊர், அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அனுப்புங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மைபாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள்

0: பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது $60 பில்லியன் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதிபூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ₹15,000 ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனத் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொராக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: வணக்கம். கயமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கான கேள்வி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் எது? இதற்கான பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட்சன்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து திருப்பூர் சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து திருச்சியில் 37, சென்னையில் 36, ஊட்டி குன்னூர் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து பாலக்காடில் 31 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

0: சேலம் விஷ்ணு படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை எஸ்பி வெங்கடேஷ் எனும் சங்கீதராஜன். நேரம் 7:31.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்று இருக்கோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், எந்த வயசுல பல்லு விழறது சரி குழந்தைகளுக்கு? ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போ லேட்டா விழுது அப்படின்னு சொன்னீங்க, ஒரு சில குழந்தைகளுக்கு 10 வயசுக்கு மேலேயும் பால் பல் விழாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ இதை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
1: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ 6 வயசில் விழுந்துருச்சு அப்படின்னா அப்புறம் 6 வயசில் அப்படி வந்து உழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு பல் எது முளைக்கும், கீழே முதல் முன்னாடி 2 பல் முளைக்கும், அதுக்கப்புறம் மேலே 2 பல், அதே மாதிரி விழுகிறக்கும் சேம் சீக்வன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கீழே 2 தான் முழிச்சு முளைக்கும், அது எப்போனா 6 to 7 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்குமே தவிர இந்த வயசில் இப்படி ஆயிருமானா கிடையாது. 6 to 7, சம்டைம்ஸ் 7, 7.5 ஆயிடுது, 8 ஆகுது உழுகு வேலைன்னா ஏன் போய் பார்க்கணும், அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், இட் டிஃபர்ஸ்.
2: இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோங்க சார், அவங்களுக்கு வந்து அப்படிதாங்க சார், இஸ் அரௌண்ட் 14 இயர்ஸ் ஆச்சு, பட் ஆனாலும் வந்து எல்லா பல்லும் விழுந்துருச்சு, முன்னாடி கீழ் முதல் பல்லு அதுதான் ஃபர்ஸ்ட் உழுக வேண்டியது, அரௌண்ட் அந்த 6 to 7, 7.5 இயர்ஸில் அது இன்னும் விழுகவேல. அவங்களுக்கு மித்த எல்லா பல்லும் வந்துருச்சு, கடவா பல்லு எல்லாமே வந்துருச்சு, ஆனால் அது வரல. அது காரணம் கீழே பல்லு இல்லை
1: பார்த்தீங்களா,
2: அந்த எக்ஸ்ரே பார்த்த அப்புறம் தான் தெரியுதுங்க எங்களுக்கு, அவங்களுக்கு கீழே இல்லை, அந்த பல்லு இருக்குது, லைட்டாக ஆடிட்டே பால் பல்லு இன்னும் இருக்குது.
0: அந்த பால் பல் வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகுமா இல்லை அது விழுந்துருமா? ஏன்னா பல்லு இல்லைங்கும் போது
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் பல்லுக்கு ரூட் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வந்து இப்போ தான் சொல்றீங்க, இப்போ பல் விழுகல ஏன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அந்த பக்கத்து பல் இடிச்சிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணத்தினால அது வராமல் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் பல்லே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அது ஆடி விழுகாது, அது கொஞ்சம் வருஷங்கள் வரும். இப்போ பால் பல் விழுகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பல் அந்த வேரை கரைச்சிட்டே வந்துடும். ஸோ பால் பல் எப்பவுமே விழுகிற பார்த்தீங்கன்னா ரூட்டே இருக்காது, ஏன்னா அதோட ரூட்டு தான் அதோட ட்ராக் மாதிரி, இந்த இடத்துல தான் வரணுங்கிற ட்ராக் மாதிரி, அது விழுகிறப்போ ஒன்றுமே இருக்காது, வெறும் முட்டாட்ட க்ரௌன் மட்டும் கண்டு வரும், ஏன்னா ரூட் வந்து ரிசர்வ் ஆகிடும், பெர்மனன்ட் அதை கரைச்சிட்டே வந்திருக்கும் ஓகேங்களா. ஆனால் கீழே பர்மனன்ட் பல்லே இல்லை அப்படின்னா அது ரூட்டோட தான் அப்படியே இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. ஆனால் அதை வச்சுட்டே நம்ம வாழ முடியாது, ப்ராபப்ளி ஒரு 20-22 வரைக்கும் வச்சுட்டு, ஆர் 19-18 வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெமடி என்ன நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், இப்போ எத்தனை பல் இல்லை, அப்போ மற்ற பல் வந்திருக்குதா அதை வச்சு பிரிட்ஜ் போட்டுக்கலாமா இல்லை இம்ப்ளான்ட் போகணுமா, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்.
0: அப்போ வந்து ஜெனட்டிக்கும் ஓரல் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்கு.
1: இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் யூ க்ரோ உங்களோட ஹார்மோன்ஸ் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஃபாஸ்டராக இரப்ஷன் இருக்கும், பெர்மனன்ட் பல் சீக்கிரம் வரும், ஒரு சிலருக்கு லேட்டாக வரும், ஒரு சிலருக்கு உலருக்கு லேட் ஆகுது. இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், எக்ஸாக்ட் இந்த டைம்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கும், 1 or 2 இயர்ஸ் இஸ் ஓகே, அதையும் மீறி தாண்டி ரொம்ப நாள் ஆகியும் வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூனிட்டட் டேக் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் அ நியர்பை டென்டிஸ்ட்.
0: ஓகே டாக்டர், இப்போ முன்ன ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தா வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது, இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்க கிட்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க?
2: நிறைய கடைசி பல், அந்த 3வது பல் வந்து இப்போ வந்து யாருக்குமே வர்றதில்லை. நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் எடுத்து பார்த்தா கடைசி பல்லெல்லாம் வந்திருக்கும், மெஜாரிட்டி வந்திருக்கும், விஸ்டம் டூத் கரெக்ட். ஆனால் வந்து இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அடல்ட்டுக்குலாம் பார்த்தா அது வர்றதில்லை, ஏன்னா இடம் இல்லை, இந்த தாடையோட அமைப்பு அப்படியே மாறிட்டே வரும். நம்ம எல்லாருமே அதில் வந்து தாடை அந்த பல் வளர்ற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை தாடைப்பத்தில், அதனால என்ன ஆகுது, பல்லு கீழே போய் இடிச்சிட்டு இருக்குது, பாதி கிராஸாக முளைக்குது, எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோதானே வரும், பாதி வளர்ந்து வளராமல் கீழே இடிச்சிட்டு பக்கத்து பல்ல டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் ரொம்ப அதிகம் இப்போத்தை பார்க்க பார்க்க எல்லா கிட்ஸுக்குமே நிறைய, இப்போ வெரி யங்கர் கிட்ஸுக்குலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, விஸ்டம் டூத்துன்னு ஒரு அமைப்பே இல்லாத மாதிரியும் இருக்குது கேஸு. ஸோ அது அப்படியே சேஞ்ச் ஆகுது, வி ஆர் எவால்விங், அது அது அப்படியே மாறிட்டே வருதுங்க. இதுதான் ரொம்ப மேஜர் இப்போ பார்க்க போக.
1: இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ என்னையே சின்ன பையனை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எடுத்து கடிப்போம், அதை எடுத்து பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பல்லாக்டு போய் பால் பல்லெல்லாம் வந்துட்டு ஆடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆடியோ புடுங்கணுமான்னு கேட்டால் கிடையாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டோம், ஃபுட் ஹேபிட்ஸ் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் கடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டன் ஆயிரும், அது முளைச்சி வர்றதுக்கு உழுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு கேக்கில் எடுத்துட்டிங்கன்னா 50 வெரைட்டி, அப்புறம் அது ஐஸ் கேக் வந்துருச்சு, ஐஸ்கிரீமில் 100 வெரைட்டி, எல்லாம் வாயில் போட்டால் லொபக்குன்னு உள்ளே போகிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால நிறையா பல் விழுகிறதில்ல, அப்புறம் அது விழுகிறதுனால கோணையாக முளைக்குது. ஸோ க்ரௌடிங் நிறையா வருது, மாலக்குலூஷன்ஸ் நிறையா வருது, நிறைய கிளிப்பு போகிற மாதிரி இருக்குது, இது வந்துட்டு நிறையா ஜாஸ்தி ஆகியிருக்கு. ஸோ இப்போ எனக்கு

0: என் பேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த பல்லு ஆடிட்டு இருக்கு ஆனால் விழுகல, இன்னவே ஒரு குட்டு தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பல் ஆடிட்டு இருக்கு, அதை வச்சுட்டு சரியாக சாப்பிட முடியாது, அதோட வந்து சரியாக பேச முடியாது, வலிச்சுட்டு இருக்கும், பொறுத்துட்டு இருக்க வேண்டாம், வந்து எடுத்துக்கோங்க, குட்டு தான். ஆனால் நிறையா பேர்த்துக்கு பல் டென்டிஸ்ட்டை போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது மில்க் டீத்தே. ஸோ பை இவல்யூஷன் இது வந்துட்டு உங்களுக்கு பாடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு வாயை திறந்துட்டு தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பச்சு மவுத் ப்ரீத்திங் ஹேபிட் டெவலப் ஆகுது, அதனால் பல் கொஞ்சம் தூக்கிட்டு வருது, ஓப்பன் பைட்டுங்கிறது ஒரு வரும், கடிச்சிங்கன்னா பல்லும் பல்லும் மீட் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்துகிட்ருக்கு. இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன சின்ன ரெமடிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சம்டைம்ஸ் விட்டுருவாங்க, ஆனால் இப்போ என்னென்னா சின்னதுனால வந்து கேட்குறாங்க அது இப்படி இருக்கா, அதுக்குன்னு சில அப்ளையன்ஸ் இருக்குது, அது போட்டிங்கன்னா அந்த மவுத் ப்ரீத்திங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த பல் கோண கோணையாக முளைக்கிறது இதெல்லாம் நிறையா ஜாஸ்தி ஆகிட்டு வருது, முன்னையும் இருந்துச்சு இல்லைவேன்னு சொல்லலை, அதை விட இப்போ ஜாஸ்தியாக இருக்குது.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

0: அன்னை ஒரு ஆலயம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. இசை இளையராஜா. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை, ஒயில் கும்மி ஆகியவை கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இயற்கை என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட அற்புதமான படைப்பாகும். இயற்கை மனிதனுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவு பயன்களை தருகின்றது. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுமே இயற்கையை சார்ந்துதான் வாழ்கின்றது. அதனால இயற்கை காப்பது மிகவும் அவசியம். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் இயற்கையை பேண வேண்டும். இயற்கை மருத்துவம், இயற்கை வேளாண்மை, இயற்கை உணவு, இப்படி இயற்கையோடு வாழும் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கும். பூமியானது பரந்து விரிந்த நிலப்பரப்போடு அதனை சூழ சமுத்திரங்களையும் பச்சை பசேலென நீண்டு வளர்ந்த மரங்களையும் அடர்ந்த காடுகளையும் உயர்ந்து வளர்ந்த மலைகளையும் சலசலவென ஓடும் நதிகளையும் அழகிய நீலவானையும் கொண்டது. இப்படி படைக்கப்பட்ட இயற்கையில இன்றைய நவீன உலகத்துல மனித வாழ்க்கை முறைகளால இயற்கை வளம் பெரிதும் மாசுபடுகிறது. தேவைகளுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகள் அழிக்கப்பட்டு குடியிருப்புகள் அமைக்கப்படுகின்றன. எனவே இறைவனின் உன்னதமான படைப்பான இயற்கையை பாதுகாத்து இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்திற்கும் எதிர்கால சந்ததியினரும் பயன்பெறும் வகையில் இயற்கையை உயிர்ப்போடு வைத்திருப்பது நமது கடமையாகும். இதுவே காலத்தின் தேவைப்பாடும் ஆகும். எல்லோருமே ஒன்றிணைந்து இயற்கையை பாதுகாத்து வளம் பெறுவோம்.

7:45 வணக்கம். கமிது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கான பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் யாரெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். குகன், நஞ்சண்டாபுரம், சிறுமுகை சோமு, கலைவாணி, கோணமலை ஆனந்தன், வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, கணேஷ், சிறுமுகை ஐயனார், முதுக்குடியிலிருந்து வீரதுரை, அரியலூர், தொடர்ந்து அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர், வெள்ளியங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், சண்முக சுந்தரம், விநாயகபுரத்திலிருந்து, சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி, மனோகரன், ஜெய், ரித்திக், கனிஷ்க், கனிஷ்க, உமா, மகேஸ்வரி, விஜயகுமார், ராமகிருஷ்ணன், கொழுமகண்டத்திலிருந்து, பீடம்பள்ளி, வாசுதேவன், ராஜேஸ்வரி, தெக்கலூர், ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து, கலி, ஹேமா, சண்முக சுந்தரம், நங்கவள்ளி, ராஜாராம், செந்தில்குமார், தாராபுரம், மல்லிகா, மந்திராசலம், பிரியங்கா, பெரியவதம்பசேரி, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், மூக்கனூர், சண்முகா நகர் பகுதியிலிருந்து, சிவகுமார், மலர்கொடி, சபரி பிரியா, சரோஜினி, குகன், சிந்து, கோதகிரியிலிருந்து, ராதிகா, முத்துக்குமார், லக்ஷன், சஷ்வந்த், பிரணிதன், வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலிருந்து, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூரிலிருந்து, தொடர்ந்து சேனாதிபதி கானூர்லிருந்து அனுப்பிச்சிருக்காங்க, பாஸ்கர் ராஜ், ஷீலா, போத்தனூர் பகுதியிலிருந்து, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர் பகுதியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து மனு மற்றும் கிறிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லிருந்து, காந்திபுரம், ஜஸ்டின், திரவியம், நெல்லிமேடு, பூங்குழலி, நாகராஜ, சோழன், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன். கேன்பாளையம், பேச்சிமுத்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி, ரமேஷ், பூபதி, ஸ்ரீனிவாசன், சாமண்டிபுரத்திலிருந்து தேவராயபுரம் ராஜா, கருமத்தம்பட்டி பிரேமா, வெள்ளியங்கிரி, பாரதி, மகாலிங்கம், பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம், தாசரிப்பட்டியிலிருந்து, திருப்பூர் பாலா, கனியூர் அண்ணாதுரை,

தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி சங்கரீஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா ராயப்பன் ரஜி ஜெஃப்ரி ரீனா பாப்பா சாவடி பகுதியிலிருந்து இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் விஜயகுமார் கோகிலா வன்சிகா லோகேஷ் மகேஸ்வரி கனகராஜ் திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த் பூபதி ராஜேந்திரன் இந்திரபிரியா அகல்யா ராஜாமணி மூக்கனூர்லேருந்து அல்லிநகர் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து தொடர்ந்து பதில் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, பெயர் போடாமல் அடுத்த முறை பெயர் போட்டு அனுப்புங்க. கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ் சாமி செட்டி பாளையம் கிருஷ்ணராஜ் நடராஜன் ஜனகா ரேவதி தினேஷ் குமார் இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க. ஏழு மணி 47 நிமிஷம் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம்.

கேப்டன் பிரபாகரன் படத்தில் மனு கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 7:53 நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான கேள்வி, அதற்கான பதில் தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் எது? இந்திய கடற்படையில் சமீபத்தில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் INS சன்ஷதோக் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் 21ஆம் தேதி, ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பையும் கடலியல் ஆய்வுத்திறனையும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் INS சன்ஷதோக் என்ற புதிய ஆய்வு கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கடலடி தரைப்பரப்பை வந்து துல்லியமாக வரைபடக்கூடிய இந்த கப்பல் கடற்படை நடவடிக்கைகள் மட்டுமின்றி அறிவியல் ஆய்வுகளுக்கும் பெரிதும் உதவும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு கேள்விக்கான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

வணக்கம். கயமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயமுத்தூர் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தற்பொழுது நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. இதை பற்றின மேலும் விவரங்கள் காலை 9:15 முழுமையாக கேட்கலாம். மாதாந்திர பராமரிப்பு பணிகளின் காரணமாக இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை கள்ளப்பாளையம், பீடம்பள்ளி, சின்னக்கலங்கள், பாப்பம்பட்டி, நாகமநாயக்கன் பாளையம் ஒரு பகுதி, செல்வராஜபுரம் ஒரு பகுதி, கண்ணம்பாளையம், நடுப்பாளையம், பள்ளப்பாளையம், இரும்பறை துணை மின்நிலையத்தை சார்ந்த இரும்பறை, பெத்திக்குட்டை, சம்பரவள்ளி, கவுண்டம்பாளையம், வையாளிப்பாளையம், இலுப்பநத்தம், அன்னதாசம் பாளையம், அக்கறை செங்கப்பள்ளி, வடக்கலூர், மூக்கனூர் போன்ற பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று செயற்பொறியாளர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதுவரை சேவை செய்திகள் கேட்டோம்.

நாம இதுவரைக்கும் கேட்டிருச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட ஆஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆஜய் தமிழ் காத்துட்டு இருக்காங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனித் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள்
2: குட் மார்னிங் எல்லாருக்கும். நேரம் 8:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்களின் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நேர்ந்த நான் ஆர்ஜே தமிழ்.

என் சுவாச காற்றே படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். எம் ஜி ஸ்ரீகுமார், கே எஸ் சித்ரா பாடியிருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. நேரம் 8:07, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பொதுவாக ஃபிலிம் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் அங்கே போய் படமாக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இல்லை பட்ஜெட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை டைம் கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டு போடுங்கப்பா, செட்டில் போய் நம்ம எடுத்துக்கலாம், ஏன் இவ்வளோ வந்து சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹாலிவுட் மூவி டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, செட்டு போடுறது தான் போட்டிருக்கலாம், இருந்தாலும் சரி கொஞ்சம் தத்ரூபமாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2014 வெளியான இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்னு அந்த படத்துக்காக சிஜிஐ கிராஃபிக்ஸ் பயன்படுத்தாமல் நிஜ சூழலை கொண்டு வர இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் வந்து முடிவு செஞ்சு, எதிர்காலத்தில் பூமியில் வந்து கொடிய ஒரு நோயால் மற்ற பயிர்களெல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு கதை வந்து அவர் எடுத்திருக்காரு. மனிதர்கள் உயிர் வாழ உதவுற கடைசி பயிரான மக்காச்சோளத்தை ஹீரோ வந்து விவசாயம் செய்கிற மாதிரியான கதை தான் இந்த கதை, இன்டர்ஸ்டெல்லர் மூவியோட கதை. இதை வந்து எப்படி செயல்முறைப்படுத்துறதுன்னு நம்ம டைரக்டருக்கு வந்து தெரியல. அதனால மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஆல்ரெடி வந்து மக்காச்சோளத்தை வளர்த்த அனுபவம் உள்ள இயக்குநரான சாக் ஸ்டைனர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஐடியா கேட்டிருக்காரு. பாஸ் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, என்ன பண்ணலாம், தத்ரூபமாகவும் வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, நீங்கள் வந்து பயப்படாமல் ஒரு தோட்டம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் ஐடியா கொடுத்துருக்காரு. கிறிஸ்டோபர் நோலனும் பின்வாங்காமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கனடாவில் கல்கரி அப்படிங்கிற பகுதியில் சுமார் 500 ஏக்கர் நிலத்தில் வந்து பிரம்மாண்டமாக மக்காச்சோள பயிர்களை வந்து வளர்த்து அதை வந்து படப்பிடிப்பையும் நடத்தி முடிச்சிருக்காரு. ரியல் லைஃப் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, படம் முடிஞ்சு மிச்சம் இருக்கு இல்லையா அந்த மக்காச்சோள பயிர்கள், அதை எல்லாத்தையுமே வீணாக்காம உள்ளூர் விவசாயிகள் மூலமா அறுவடை செஞ்சு அதை வந்து சந்தையிலையும் வித்திருக்காங்களாமா, வியப்பூற்ற விதமா அந்த விற்பனை மூலம் படக்குழுவிற்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்காமங்க.

0: நாமிருவர் நமக்கிருவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். ஹரிஹரன் சாதனா சொர்க்கம் வாய்ஸ்ல, கார்த்திக் ராஜா மியூசிக்ல.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: நேரமட்டுமணி 14 நிமிடம். நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: back at pre-war levels as prices drop below $75, informs the Hindustan Times. Air India Delhi Amritsar flight strays into Pakistan airspace. DGCA initiates action as crew ATC fail to report incident, headlines the Tribune. The Statesman headlines, India-US edge towards trade truce as Jameson Greer concludes Delhi visit. RBI breather for Tata Sons, but asset size hurdle stares, reports the Financial Express. Adding, the new frameworks drops the access to public funds criterion that had been one of the factors pushing Tata Sons into the upper layer classification. The Hindu in its editorial, Razor's Edge, informs that high heat and low rainfall is threatening agricultural produce. The southwest monsoon deficit nationwide has increased from 35% to 43%, and extreme heat has been reducing farm labor productivity. The ideal sustainable strategies are to switch from rain-centric to water-centric organizations, reduce dependence on water-intensive crops, and improve resilience. And finally, a large asteroid called 1997 NC1 will be visible to stargazers using a small telescope or large binoculars on 27th June, the European Space Agency announced. The asteroid will be speeding along at nearly 9 kilometers a second, posing no threat to Earth as any chance of an impact has been ruled out, writes the Asian Age. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth around 30,000 crore rupees at Pragati meeting, pushes for AI-driven TB elimination and stronger cyber fraud response. Samvidhan Hatya Divas being observed to pay homage to those who suffered during emergency. India-China border trade via Lipu Lake Pass in Uttarakhand to resume after 6 years, 26 trade passes issued. US federal judge bars Trump administration from implementing proof of citizenship requirement to vote. Powerful 7.5 magnitude earthquake hits Venezuela, causing collapse of multiple buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கும். பொதுவா நமக்கு எல்லாம் வந்து ஒரு ஹாலிடே இல்ல வீக்கெண்ட் லீவ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட கிளம்பி ஏதாவது ஒரு பார்க்குக்கோ ஜூக்கோ போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் ஆனால் கிளம்பி வந்துடுவோம். இந்த ஊரில் இங்கே ஒரு ஊரில் வந்து ஈவினிங் தான் அந்த பார்க்குக்கே போகிறாங்களாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பாரிஸில் இருக்கிற விலங்கியல் பூங்கா சமீப காலமாக இரவு நேரங்களில் ஒரு துடிப்பான பொழுதுபோக்கு மையமாக மாறிட்டு இருக்கு, மக்களை வந்து பெரிதும் ஈர்த்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளோட நிஜமான நைட் லைஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து அங்கே கூட்டம் கூட்டமாக கிளம்பி போகிறாங்களாம். இப்போ அங்கே வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால சரி போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இரவு நேரங்களில் சிங்கம் புலி போன்ற நம்மளை வந்து பயமுறுத்துகிற சில விலங்குகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பகலில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்குதான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால வந்து மாலை நேரத்தில் குளிர்ந்த காற்று வந்து வீச தொடக்கிறதுனால அங்கே வந்து சுறுசுறுப்பாக உலா வர்றதுக்கு ஆரம்பிக்குதான் இந்த விலங்குகள் எல்லாம். இதை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து ஆர்வமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து சைலன்ட் ஜூ அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, விலங்குகளுக்கு வந்து சத்தம், நம்ம எல்லாருமே போனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா, அதுக்கும் அதனால வந்து அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விலங்குகளுக்கு சத்தம் மூலம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வையாளர்கள் அங்க போறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஒயர்லெஸ் ஹெட்போன்ஸ் வந்து கொடுத்துடுறாங்களாமா. அது மட்டும் இல்லாம நிறைய டிஜே பார்ட்டிஸும் இசை பாடல்கள் அந்த மாதிரி கேட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப இப்போ பிரபலமாக ஆகிட்டும் வருது. அதே மட்டும் இல்லாமல் சன்செட் டின்னர், அதாவது போயிட்டு ரூஃப் டாப்ல போய் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே வந்து ஈவினிங் ஆகும்போது அந்த ஈவினிங் சூரியன் வந்து எப்படி மறையுது அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு அழகாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து தற்காலிகமாக அங்கே வந்து உணவகங்களும் வந்து இருக்குது, அதனால் எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் போகிறத விட இரவு நேரத்தில் அங்க போறதுக்கு சில சலுகைகளும் கொடுத்திருக்காங்க, அதனால மக்கள் வந்து போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. வனவிலங்கு ஆர்வம்

அமைதியான இயற்கை சூழல், அது மட்டும் இல்லாம நவீன மியூசிக் கலாச்சாரம் ஆகிய மூணுமே இந்த இடத்துல இணையறதுனால தான் பாரிஸ் பூங்காவினுடைய இந்த இரவு நேர அந்த ஜூக்கான காரணம், வெற்றிக்கான காரணம்.

காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். கே சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல, தேவா மியூசிக்ல. நேரம் 8:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஜெர்மனி இருக்கு இல்லையா, ஜெர்மனியில வந்து சண்டே வந்து ஹாலிடே. ஆனா ஹாலிடேங்கும் போது அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து எந்த சத்தமும் போடக்கூடாது. ஈஸியா, அதாவது சும்மா நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யற வேலைகள் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி புல் வெட்டுறது, அவங்க வந்து மெஷின் மூலமா தான் வெட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சத்தம் வர்ற எந்த வேலையுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. நமக்கு நம்ம ஊர்ல அந்த மாதிரி ரூல் எல்லாம் இல்லை, மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியாவோட நோ சவுண்ட் திருவிழா எங்க நடக்குது அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசத்துல குறிப்பா குல்லு பள்ளத்தாக்குல சில கிராமங்கள்ல குளிர்காலத்துல கடைபிடிக்கப்படுற இந்த அமைதியான திருவிழாவோட பெயர் தான் பியாஸ் உஸ்தவ் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மொழியில ஷாந்த் அப்படின்னு சொல்றாங்களே. இவங்க ஜனவரி அப்படி இல்லாட்டி பிப்ரவரி மாதத்துல ஒரு குறிப்பிட்ட வாரத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கிராம மக்கள் எல்லாருமே சத்தமா பேச மாட்டாங்களாமா, விவசாய வேலைகள் சத்தமா பாட்டு பாடுறது, மொபைல்ல சத்தமா ஏதாவது பாட்டு கேட்கறது, ஆடியோ கேட்கறது, வீட்டுல மாவு அரைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே வந்து ரொம்ப சத்தம் இல்லாம அப்படி இல்லாட்டி முழுமையா நிறுத்திடுறாங்களாம். காரணம் என்னன்னா, அவங்களுடைய கிராமத்து காவல் தெய்வங்களான கௌதம் ரிஷி போன்ற முனிவர்கள் அந்த நேரத்துல தியானத்துல இருப்பதா அவங்க வந்து கருதி அவங்களுக்கு எந்தவித சத்தமும் இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசித்திரமான கட்டுப்பாடான அமைதியை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப காலமா மக்களுக்கு, அதாவது மாநிலங்களுக்கு நடுவே இருக்கிற பல வேறு கலாச்சாரங்கள்ல இப்படி ஒரு நாய்ஸ் டீடாக்ஸ் திருவிழா வந்து அவங்கள பல தலைமுறைகளாக கொண்டாடி வர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.

0: அரசாட்சி படத்துல இருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி வாய்ஸ்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல, தாமரையினுடைய வரிகள்ல. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
0: ரோபோட் தோல் மாதிரி, அதாவது நம்ம தோல் மாதிரி ரோபோக்களுக்கு தோல் இருந்தா எப்படி இருக்கும்? நேரம் 8:46, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, ஜப்பான் விஞ்ஞானிகள் வந்து, குறிப்பா டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள், ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரோபோ கால்களுக்கு நிஜமான மனித தோல், அதாவது நம்ம தோள்களை போலவே பொருத்தி சாதனை படைச்சிருக்காங்களாமா. இதுக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரொம்ப சுயமா வந்து குணமாகக்கூடிய தோல், நமக்கு அடிபட்டா எப்படி சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா வந்துட்டு தானா வந்து சரியாகும் இல்லையா, செல்ஃப் ஹீலிங், நம்மளுடைய தோல் வந்து சரியாகும்ல, அந்த மாதிரி இந்த தோலும் வந்து சரியாகிறது தான் இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையா நம்ம வந்து சிரிக்கும் போது, அதாவது மனிதர்களுடைய சிரிப்பும் ரோபோட்டிக்கான அந்த ரோபோட சிரிப்பும் வந்து வித்தியாசமா இருக்கும் இல்லையா. சீக்கிரமா சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம், என்ன இது, இது மனிதர்கள் சிரிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ரோபோக்கள் நகரும் போது, அப்படி இல்லாட்டி சிரிக்கும் போது, செயற்கை

இயற்கை தோல் வந்து சுருங்கி விரியறதுக்கு சிரமப்படும். ஆனா இந்த ஆய்வுல மனித திசுக்கில பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தோலை வந்து ரோபோவினுடைய முக அமைப்போடு இணைக்கிறப்போ அது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு சிரிப்பு மாதிரி அசைவுகளையும் தருதான். இதுக்கு பின்னாடி என்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, மனித தோல் செல்கள் இருக்கு இல்லையா, ஆய்வகத்துல வளர்க்கப்பட்ட திசுக்களை பயன்படுத்தி இந்த தோலை வந்து உருவாக்குறாங்களாமா. ரோபோவோட பாகங்கள்ல இருக்கிற சிறிய துளைகள் கொலாஜின் கலவையை செலுத்தி, அந்த சிறிய துளைகள்ல வந்து நம்ம அந்த கொலாஜின் கலவைகளை செலுத்தி இந்த தோல் வந்து ரோபோவோட உடலோட மிக இறுக்கமாக அப்படியே பிடிச்சுக்கிற மாதிரி தொழில்நுட்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. எதிர்கால பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கண்டுபிடிப்பு வந்து ரோபோக்கள் பார்க்கறதுக்கு முற்றிலும் மனிதர்களை போலவே மாறுவதற்கு உதவுவதோடு மட்டும் இல்லாம, அழகு சாதன பொருட்கள் அது மட்டும் இல்லாம, மருந்து ஆராய்ச்சிகள்ல வந்து விலங்குகளுக்கு பதிலாக இந்த ரோபோ தோள்களை வந்து பயன்படுத்தி பரிசோதனை பண்றதுக்கு வந்து எதிர்காலத்துல வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல வந்து பார்த்திருப்போம், ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் நம்ம எந்திரன் படத்துல கூட நிறைய பார்த்திருப்போம், எப்படியெல்லாம் இருக்கு, ஃபீலிங்ஸ் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அந்த மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்கள் வந்து நிஜ வாழ்க்கைக்கு வர தொடங்கிருச்சு, இதுதான் அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். முன்னதாக 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் கேட்கலாம்.

0: நேரம் 8:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருக்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை. அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபென் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சிருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக 1.5 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து

சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து

0: சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: படையப்பா படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. செய்தி சுருக்கம் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைந்து இணை சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ்.
2: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: வணக்கம் அன்பர்களே, 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

பொன்னியின் செல்வன் 1. இந்த படத்தில் ஸ்ரேயா கோஷல், பாலக்காடு ஸ்ரீராம், மகேஷ் விநாயக் ராம் இவங்க எல்லாரும் பாடியது ஏஆர் ரகுமானோட இசை. 9:07 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 சிறுவாணி சாரல் கேட்டுட்டுருக்கோம். கோவை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய 20 போலீஸ் நிலையங்களிலும் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் வந்து உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றிருக்காங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் மட்டும் பொதுமக்களிடமிருந்து மொத்தமாக 183 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் வந்து 147 மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது.

படத்துல சுப்லாஷினி, அனிருத், ரவிச்சந்திர, அசலால் கோலார் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருந்தது. 9:12 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். பராமரிப்பு பணிகளின் காரணமாக சென்னை அரக்கோணம் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை காலையில் இருந்து கோவையிலிருந்து காலை 6:20 புறப்பட வேண்டிய கோவை சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி விரைவு ரயில் ரயில் எண் 12680 அதனைத் தொடர்ந்து காட்பாடியிலிருந்து சென்னை ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் கோவை காட்பாடிக்கிடையே மட்டுமே இயக்கப்படும் இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 28 வரைக்கும் சென்னையிலிருந்து மதியம் 2:30 புறப்படக்கூடிய சென்னை கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயில் ரயில் எண் 12679 சென்னை காட்பாடியிடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றது. இந்த ரயில் வந்து இந்த நாட்களில் மாலை 4:15 காட்பாடியிலிருந்து கோவைக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு.

இட்லி கடை படத்தில் தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடியது. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் 9:16 நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். கோவை மாவட்டம் பேரூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த 2025 புதிதாக துவங்கப்பட்டு அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், ஏரோனாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இன்பிளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் அண்ட் வயர்மேன் போன்ற தொழிற்பிரிவுகளுடன் செயல்பட்டு வருகின்றது. தற்பொழுது நேரடி சேர்க்கைக்காக ஸ்பாட் அட்மிஷன், 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற இரு பாலின மாணவர்களிடமிருந்தும் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள். இந்த தொழிற்பயிற்சி நிலையமானது முற்றிலும் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே என்பதால் நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டை கொண்டுவர வேண்டும். இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி, விண்ணப்ப கட்டணம் ₹50, சேர்க்கை கட்டணம் ₹185, ஓராண்டு தொழிற்பிரிவிற்கு ₹195, ஈராண்டு தொழிற்பிரிவிற்கு. விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது UPI வாயிலாக பணம் செலுத்தலாம். நேரடி சேர்க்கையில் சேர விரும்புவோர் 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 4, ஆதார் அட்டை, முக்கியமாக கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டை அசல் மற்றும் சான்றிதழ் நகல்களுடன் முதல்வர், அரசின தொழிற்பயிற்சி நிலையம்

ராமலிங்க அரங்க வளாகம், வேடப்பட்டி ரோடு, கனரா வங்கி பின்புறம், பேரூர் 641-0100 என்ற முகவரியில் செயல்படும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினை அணுகவும். பயிற்சியில் சேரும் பயிற்சியாளர்களுக்கு இலவச மடிக்கணினி, சீருடை, பாடநூல், வரைபட கருவிகள், இலவச சைக்கிள், காலணி, பேருந்து பயண அட்டை, மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாய். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். மேலும் இது பற்றின விவரங்களுக்கு 638481223 அல்லது 9363310633 அல்லது 9443973772 அல்லது 9585199929 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அலைபேசி எண்கள் மீண்டும் 6384812283 அல்லது 9363310633 அல்லது 9443973872 அல்லது 9585119299 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம்.

டாடா படத்தில் ஜென் மார்டினோட இசையில் சத்யநாராயணன் பாடியது. 9:23 நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன்

ரயில் படத்துல எஸ் ஜே ஜனனி பாடியது. 9:27 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சிறுவாணிச்சாரல் கேட்டுருக்கும். முகரம் பண்டிகை விடுமுறை நாளை ஒட்டி நாளைக்கு கோவையிலிருந்து 100 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. இதற்கான தகவல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முகரம் பண்டிகை அதுக்கப்புறம் முகூர்த்த நாள் தொடர்ந்து வார இறுதி விடுமுறை நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கோவையிலிருந்து பிற ஊர்களுக்கு 100 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றது. நாளிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு போன்ற 3 நாட்களும் இந்த சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சிங்காநல்லூர் பஸ் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பஸ் நிலையங்களிலிருந்து சிறப்பு பஸ்கள் புறப்படும். பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம்.

சொல்லிட்டு கோவை அரசு பஸ் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. Yeah.

9:32 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

மாமன் படத்தில் ஹேஷாம் அப்துல் வஹாப் சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடியது இசை ஹேஷாம் அப்துல் வஹாப். 9:37 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள 62 இடங்களை நிரப்புவதற்காக இன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற இருக்குது.

ரெமோ படத்துல அனிருத் ரவிச்சந்திர இசையமைத்து பாடியிருந்தார். 9:43 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

திருமணம் என்னும் நிக்கா இந்த படத்திலிருந்து ஷதாப் ஃபரிதி சின்மயி பாடியது கேட்டோம். இசை ஜிப்ரான். 9:47 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களை இன்று மாலை 6:40 இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே லீட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

காதலிக்க நேரமில்லை படத்துல ஆதித்யா ஆர் கே அலெக்சாண்ட்ரா ஜாய் பாடியது. 9:52 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி பெற்ற மாணவர்களுக்கான மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க கடந்த 17 முதல் 23 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. தற்பொழுது மாணவர்களுடைய நலன் கருதி மாணவர்கள் மறுக்கூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க மேலும் ஒரு நாள் இன்று கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க.

நிமிர் படத்துக்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியது. 9:58 நிமிஷம் நாம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

0: வெற்றிவேல் படத்துக்காக ஆலப்ராஜு பாடிய இந்த பாடலோட சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி இணைந்து நிறைவேறுகிறது. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்குவதற்காக அஜய் தமிழ் காத்துட்டு இருக்காங்க.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10 மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையம். லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டியெல்லாம் நம்மளுக்கு அனுப்பலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மறக்காம நீங்க எந்த ஊர்ல இருந்து பாடல்களை விரும்பி கேட்குறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம குறிப்பிடணும். நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கணேஷ் மலர்கொடி, ரியாஷினி, சபரி, நவங்காடு பகுதியிலிருந்து, குன்னத்தூர் நவங்காடு பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தில் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: நேரம் 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததா குத்து படத்துல இருந்து பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து கௌசல்யா பாட்டு கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

நேரம் 10:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா பொல்லாதவன் படத்தில இருந்து மின்னல்கள் கூத்தாடும் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து முத்துக்குமார், பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 10:21, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நீங்களும் புது நேயராக இருக்கீங்க, நான் வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு 2000 அப்புறமா வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் பாடல்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 நாட்களாவது இடைவெளி விட்டு புது நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம நேயர் வந்து தென்றல் ஹகினி கோயம்புத்தூர்ல இருந்து வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 10:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த நேயர் குமரன் காலனி சிறுமுகையிலிருந்து காயத்ரி, அவங்க சிம்மராசி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 10:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இந்த பாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவா, சின்னசாமி, சுமதி, நம்பியூர்ல இருந்து ஈரம் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம் கேட்டு.

நேரம் 10:36 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தா பெரிய நாய்க்கன் பாளையம்ல இருந்து வின்சன் முத்துராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. பூ படத்துல இருந்து பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 10:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா கோகுல் கமலேஷ், ஸ்ரீ ரித்வி, உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து இவங்க இருமுகன் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

யுவன் யுவதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். உதயகுமார் பூலவாடியிலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. நேரம் 10:51, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பி என் புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியன் வசூல் ராஜா MBBS படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். நேரம் 10:57 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு உங்க விருப்பமான பாடல் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. மீண்டும் நாளைக்கு 10 நீங்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

0: சுருக்கம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 மாதங்கள் நீடித்த அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: 11:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்க கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என்னென்ன
3: பாடல்கள் உங்களுடைய தெரிவுகள்ல?
4: பாட்டும் பிறந்ததுல கற்பனைக்கு மேனி தந்தேன்னு சொல்லிட்டு.
3: சரிங்க, வேற?
4: கற்பனைக்கு மேனி தந்தேன்னு பாட்டும் பிறந்ததுல சிவாஜி கணேஷ் பாடுற, கண்ணதாசன் பாடுற, எம் எஸ் விஸ்வநாதன்.
3: சரிங்க சார், ஓகே ஓகே. அடுத்த பாட்டுங்க?
4: அடுத்த பாட்டு வந்து பாட்டும் நானே கேட்கல,
3: திருவிளையாடல்ல.
4: திருவிளையாடல பாட்டும் நானே கேட்க.
3: சரிங்க, அடுத்தது?
4: அடுத்து வந்து கேட்டேன், அடுத்து
3: வசந்த மாளிகையிலிருந்து கலைமகள் கைப்பொருளே, அபூர்வ ராகங்கள் படத்துல இருந்து அதிசய ராகம். இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது. உங்களை பத்தி சொல்லுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: எனக்கு வந்து எனக்கு வைஃப் வந்து லட்சுமி, எனக்கு பையன் வந்து பாலாஜின்னு ஒரு ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
3: சரிங்க சார்.
4: நான் தனியார் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.

0: அப்புறம் நமக்கு வயசான போறதில்லை, ஒரு இரும்பு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ராம்ன பட்டேல் ரோட்ல.
1: சரிங்க.
0: இப்ப வந்து நான் போறதுல கோவிலுக்கு ஊசிக்கெல்லாம் போயிட்டு கோவிலுக்கு வந்துருப்பேன். இந்த பேரூர்ல பெரியவா கோவில் இருக்கு, அங்க வருவேன். பஞ்சமுக்கு விநாயகர் கோவிலுக்கு போவேன், அங்க வருவேன். நம்ம கிராமம் முடிஞ்ச கைக்கறிய பண்ணுவேன். பூஜைக்கு போனா ஏதோ நமக்கு ரெமினேஷன் கிடைக்கும்.
1: ஓகே, உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்னா கேட்க போறோம். மகிழ்ச்சி அடித்ததுக்கு
0: நன்றி சார்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விரும்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பேரூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

11:14 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பேரூர்லேருந்து சிவசுப்பிரமணியன்.

Get it done.

நேரம் 11:29 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இதுவரைக்கும் நம்ம கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டார். பேரூர்லேருந்து சிவசுப்பிரமணியன், அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நேராக பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி என்ன எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் இல்லைன்னா கடிதம் வாயிலாகவும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களோட பெயர், அதுக்கப்புறமா உங்களோட அலைபேசி எண், இந்த ரெண்டுமே வந்து சேர்த்து 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள்.

கேட்டு பாடல் கற்பகம் படத்திற்காக பேசு சிலா பாடினாங்க. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரிலே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

ஒலித்த பாடல் கலாட்டா கல்யாணம் படத்திலிருந்து. பாடலை பாடினார் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பேசுசிலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகள் கவிஞர் வாலி. கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103 ரெயின்போ கிளாசிக். 1968 ஆண்டில் வழிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். இனி அடுத்த பாடல்.

சக்கரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடலை பாடினார். பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு, பாடல் வரிகள் கவிஞர் வாலி. நேர்லி நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். நேர்லே ரெயின்போ கிளாசிக் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

கேட்ட பாடல் குடியிருந்த கோயில் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடினாங்க. பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

டிஆர் பாப்பா இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா பாடினாங்க டீச்சர் அம்மா படத்திற்காக. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ரெயின்போ கிளாசிக் பழைய பாடல்கள், அதாவது 1968 வந்த திரைப்படங்கள்லேருந்து அருமையான பாடல்களை கேட்டு நம்ம ரசிச்சுட்டே இருக்கோம்.

கேட்டு பாடல் உயர்ந்த உள்ளம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா. ஒழிக்கும் இந்த பாடல் படமா பாசமா படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார் பி எஸ் சுசிலா. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைகளும் நிகழ்ச்சியில் உங்க கூட இணையிறது நான் ஆர்ஜே தமிழ். இன்னைக்கு உங்ககிட்ட ரெடியா இருக்கீங்களா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு உத்வேகம் தரும் மனிதர்கள் யார்? அதாவது உங்க லைஃப்ல இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஸ்கூல்ல, ஓகே காலேஜ் படிக்கிறீங்கன்னா காலேஜ்ல, இல்ல வேலை செய்கிற இடத்துல, இல்ல உங்க வீட்டில் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய அந்த மனிதர் யார், இன்ஸ்பிரேஷன் உங்களை இன்ஸ்பயர் பண்ற அந்த ஒரு மனிதர் யார் அப்படிங்கறத பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சூப்பரா நீங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இல்லைங்க ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்துருங்க. வாட்ஸ்அப்ல 9585800103 அப்படிங்கிற நம்பர்ல நீங்க வந்து உங்க பேரு, எந்த ஊர் அப்படிங்கறது மட்டும் இல்லாம உங்க கருத்துக்களையும், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பத்தி நீங்க அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வாசன்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம் ஹரிச்சரன் வாய்ஸ்ல. நேரம் 12:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த எல்லாம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்க கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், என்ன சொல்லலாம், யாரை பத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்ட்ல முதல் ஒரு பேர் வருது பாருங்க, அந்த பேர் தான் அந்த ஆட்கள் தான் நமக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவா பெண்களுக்கு வந்து நிறைய, இப்போ நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்ச மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நிறைய அதிகமா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில யாரு, உங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். வெறும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் இல்ல, மற்ற செலிபிரிட்டிஸ் யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தா கூட, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இவங்க பண்ற பிசினஸ் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா கூட, இவங்களை பார்த்து இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். முக்கியமா நீங்க வந்து உங்க லைஃப்ல உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களுக்குள்ள யாராவது, இல்ல புதுசா ஒரு மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சிருப்போம், ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் அதாவது பஸ்ல போகும்போது பேசியிருப்போம்னா, அவங்க வந்து நம்ம கிட்ட நமக்குள்ள நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள் இதுதான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், யாராவது ஒரு மனிதர்கள் உங்களுக்கு உத்வேகம் தந்திருக்காங்க அப்படின்னா, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க யாரு, அந்த மனிதர் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நீங்க தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லாட்டி கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருதை கேட்கலாம்.

இவன் வேற மாதிரி படத்துல இருந்து மதுஸ்ரீ வாய்ஸ்ல சி சத்யா மியூசிக்ல ஒரு அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணோம். நேரம் 12:13 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய அந்த மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, நம்மளை சுத்தி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க யாரு அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப்ல நமக்கு வந்து ஒரு நேயர் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா, மூக்கனூர்ல இருந்து மலர்குடி சிவகுமார் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதில், என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு வந்து அப்படி இன்ஸ்பிரேஷனலா அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்து கால் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன், யாருமே வந்து கால் பண்ணலை. இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய அந்த மனிதர் யார், நம்மளை லைஃப்ல சுத்தி இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷனல் பீப்புள் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா யாராவது ஒரு மனிதர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிட்டு இருப்போம், அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஓகே, இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

சென்னை 28-2 படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். ஹரிச்சகன் சின்மயி வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேகம் 12:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. ஏன் அமைதியாக இருக்கீங்க? தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கால் பண்ணணும்னா கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய மனிதர் உங்கள் வாழ்க்கையில் யார், அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க, ஒரு நல்ல விஷயம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம்.

ஜீவா படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். அபய் ஜோத்புத்கர் வாய்ஸ்ல, டி இமான் மியூசிக்ல. நேரம் 12:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னா, உங்களுக்கு அதாவது இன்ஸ்பிரேஷனலாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உத்வேகம் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு ரொம்ப யோசிச்சு யார் கரெக்டாக இருக்கும் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர். யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களே, ரொம்ப அருமை. ஓகே, வணக்கம். நான் லண்டன்லேருந்து மஞ்சு, அவங்க வந்து மஞ்சு அவங்க லண்டன்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து பாரதி பாஸ்கர் அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னுடைய முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி பாஸ்கர் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவங்க வந்து தமிழ் பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி கலந்து ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணுமோ அவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு புரிய வைப்பாங்க. பாரதி பாஸ்கர் மேம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்லேருந்து மஞ்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எஸ்ஜி சங்கர் காங்கேயம் பாளையம், அவங்க வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா அப்பா அவங்க தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். யார் அடுத்தது? இன்னும் வேறு யாரெலாம் இருக்காங்க?

அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மேல யாரெல்லாம் அக்கறையோட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை ஊக்குவிக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சுதா குமார் பெருமாநல்லூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கரெக்ட் தான், கரெக்ட் தான். குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து. ஓகே, ஒவ்வொரு வாரமும் என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க, பரவாயில்ல. கொஞ்சம் யோசிச்சு நீங்க பேசினாலும் நீங்க யோசிக்கிறீங்களா, அதுதான் எங்களுக்கு வேணும். ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க இன்ஸ்பிரேஷன்லாம் இருப்பாங்க. எடுத்துக்காட்டா, ஓகே, ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வந்து வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணாக வர்றாங்க இல்லையா, சாதனை படைத்த பெண்கள், அவங்க பேச்சையெல்லாம் கேட்கும்போது அவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்வு நாற்காலி நிகழ்ச்சியில் வர்றவங்க, அவங்களும் எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்படி தாங்க என்ன விஷயம், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மனிதர்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்குவோம், அந்த மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா சசிகலா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு உத்வேகமாக இருக்கிறது வந்து என்னுடைய கணவர் தான். எனக்கு படிப்பு வந்து அவ்வளவா இல்லை, நான் வந்து மலையாளம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய கணவர் தான். நான் வந்து தொழிலில் முன்னேறதுக்கு எங்கள் கணவர் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு. தனிமையாக நின்று எப்படி வேலை செய்யணும், எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய கணவர் தான் எனக்கு வந்து சொல்லித்தராங்க, இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சசிகலா சொல்லியிருக்காங்க. கணவருடைய பெயர் தனபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சாமி கவுண்டம்பாளையம் கோகுல் நகர்லேருந்து மெசேஜ் போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அமேசிங்காக இருக்குல்ல, இந்த மாதிரி தாங்க கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கிற பீப்புள் யார், உத்வேகம் தரக்கூடிய பீப்புள் யார் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.

ബാക്കി പടത്തിലിരുന്ന് അരുമയാണ് പാടൽ കേട്ടും. ഹരിഹരൻ ബാംബി ജയശ്രീ വോയിസിലെ, ഹാരിസ് ജയരാജ് മ്യൂസിക്കിലെ. നേരുകളെ നമ്മുടെ ആകാശവാണി കോയമ്പത്തൂർ FM 103 ദിനവും കാലേ മണി 6:55 സരൺസ് മരുത്തുവമണയിൽ നളമേ വിളേഹ. നേകം 12:32 ആകാശവാണി കോയമ്പത്തൂർ 103 FM വസന്ത ഇല്ലം ഹലോ തോളി നികൾച്ചിയിൽ ഇണഞ്ചിരിക്കും. ഇന്നിക്കു എന്ന കേട്ടിരുന്ന അപ്പടിനാ ഉങ്ങൾക്ക് ഉദ്വേഗം തരക്കൂടിയ അന്ത മണിതർ യാർ അവങ്ക കിട്ടിരുന്ന് എന്ന ഒരു വിഷയം നല്ല വിഷയം നാ കത്തുകിട്ടേ അപ്പം സൊന്നാ എന്നത് അപ്പം ചൊല്ലി കേട്ടിരുന്ന നല്ല നേയർകൾ വന്ന് നിങ്ങൾ വാട്സപ്പിൽ ബതിൽ ചൊല്ലിട്ടിരിക്കെ. ഏ ഇന്നിക്ക് ആരുമേ കാൾ പണിലെന്ന് എനിക്ക് തരില്ല, ഇരുന്നാലും ഓക്കെ പരവാല്ല. എന്നാ നെകിയ നേയர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம்தான். நம்ம ரெயின்போ எஃப்எம் தான் சாய்வு நாற்காலி வசந்த இல்லம் நிகழ்ச்சி இது எல்லாமே, அப்புறம் கதைகளின் வழியே திருக்குறள் இது போல நிகழ்ச்சிகள் வந்து உத்வேகம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு என் அப்பாவும் என் கணவரும் தான் ரொம்ப கடுமையாக எனக்காக அவங்க உழைக்கிறாங்க. அதனால் நேரம் காலம் பார்க்காம எனக்கு அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் எனக்காக செய்கிறதுனால அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை அருமை. ஓகே, நிறைய நேயர்கள் வந்து தயங்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இன்ஸ்பிரேஷனல் அப்படிங்கிறது இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து செய்ய முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

அருவி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். நேயர்கள் இதுவரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தீங்க. நேரம் 12:37 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அடுத்து வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு மத்தியானம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். இன்று மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நெகிலே இன்று மாலை 6:40 இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்றிரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். நம்ம நிலையத்தில் ஒளிபரப்பாக போகும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க நேயர்களே.

0: இவரை எப்படி பாதுகாக்கிறது? முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேரம் 12:39. 50 நொடி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம்

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று

0: லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:50 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 101.0

விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். அனிருத், ரவிச்சந்தர், யோகி சேகர், அமுக் பாலாஜி வாய்ஸில், அனிருத் மியூசிக்கில். அடுத்த பாட்டு உங்களுக்காக பூந்தென்றல் நிகழ்ச்சியில்.

பொம்மை படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். யுவன் சங்கர் ராஜா வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜா, ஸ்வேதா மோகன் வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பூந்தடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக.

ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேஷன் மேஜிக்கான இந்த பிரம்மாண்டமான படத்தை தயாரிச்சிருக்கிறது பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் தான், வால் டிஸ்னி பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு படங்களுமே வந்து குழந்தைகளை மட்டும் இல்லை பெரியவங்களையும் கவரக்கூடிய ஒரு அம்சம் கொண்ட படங்களை தான் இவங்க வந்து தயாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் முக்கியமான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கதையின் மூலமாக குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து படங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதில் நல்ல கருத்துக்களும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க படங்கள் எடுப்பாங்க. இப்போ இந்த ஐந்தாவது பாகத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கதை என்ன அப்படின்னா, இந்த ஐந்தாவது பாகத்துடைய கதை என்னன்னா, ஒரு குழந்தை வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அனிமேஷன், அதாவது அனிமேஷன் படத்தின் மூலமாக காமிச்சிருக்கிறது என்னென்னா, நிறைய கேட்ஜெட்ஸ் இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்திருந்தப்போ இந்த அளவுக்கு மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்லாம் இருந்ததில்லை, நெட்ஒர்க் இருந்ததில்லை. நம்ம வந்து என்ன டிவி பார்க்குறதுனா டிவி பார்க்கலாம், இல்லை ஃபேமிலி கூட எங்காவது வெளியே போய் என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்து இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பிறக்கும் போதே குழந்தைங்க வந்து கையில் கேட்ஜெட்ஸோடு தான் பிறக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் இது. அதனால் வந்துட்டு பொம்மைகள் எந்த அளவுக்கு ஒரு கற்பனை திறனை வந்து குழந்தைகளுக்கு வளர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை, மைய கருத்தை வலியுறுத்துறது தான் இந்த படம். இந்த படத்துல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் முதல் கேரக்டர் லிலிபேட் அப்படின்னு சொல்லப்படுற படத்தோட மெயின் ஆன்டி ஹீரோ, அதாவது வில்லின்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு தவளை ஃப்ராக் வடிவத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிராண்ட் நியூ ஸ்மார்ட் டேப்லெட். டேப்லெட்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, பாட்டு கேட்போம் லேப்டாப் மாதிரியே கையில் வச்சுட்டு. ஸோ அது வந்து போனியோட முழு கவனத்தையும் ஈர்த்து அவளை வந்து லேப்டாப் ஜாம்பியாக வந்து மாற்றுறது தான் இதோட, இந்த லிலிபேட்டோட வேலையாக இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட்டி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாய்லெட் ட்ரெய்னிங் டெக் டாய், இது வந்து ஒரு பொம்மை. இதோட ஓனர் வளர்ந்துட்டதுனால ரொம்ப வருஷமாக ஒரு பழைய ஷெட்டுக்குள்ளே தூக்கம், அதாவது ஸ்லீப்பிங் மோடில் இருந்துரு கைவிடப்பட்டு கிடக்கிற ஒரு கோபக்கார பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, ஜிபிஎஸ் வசதி கொண்ட எப்போவுமே ஜாலியாக பேசுகிற ஒரு நீர் யானை, ஹிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொம்மை. உடிக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் இதோட வேலை. அதுக்கப்புறமா ஸ்னாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பை டயருக்கு இருந்து வெளியே வந்து ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு டாய் கேமரா, நமக்கு தெரியும் இல்லையா இப்போல்லாம் நிறைய டாய் கேமரா வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொம்மை. அதுக்கப்புறமா டாக்டர் நக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை பார்த்தாலே அலர்ஜி ஆகிற மல்யுத்த வீரர் ரெஸ்லர் அப்படின்னு சொல்ல அவங்க தான் வந்து அந்த ஒரு வேடிக்கையான ஒரு இந்த பொம்மையை வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய வேர்க்கடலை இருக்கு இல்லையா பீனட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈவில் புல்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குழந்தையோட கற்பனையில் வர்ற புல்சையோட வில்லன் வேர்ஷன் தான் இந்த ஒரு பொம்மை கேரக்டர் அப்படிங்கிறது. அடுத்து தான் பிசா வித் சன்கிளாசஸ் அப்படிங்கிற மாதிரி பிளேஸோட ரூமில் கைவிடப்பட்டு கிடக்கிற ஒரு விசித்திரமான பொம்மைகள், அது மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பொம்மைகள் வந்து பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். குழந்தைகள் பெரியவங்க பார்க்குற இந்த 3D அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் நம்ம கற்பனையை ஒரு படி அதிகமாக எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி தான் அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் இங்கே வந்து இந்த பெண்ணோட, இந்த குட்டி பொண்ணோட 8 வயசு பொண்ணு கூட இந்த பொம்மைகளும் இருக்குது, கேட்ஜெட்ஸும் இருக்குது. அடுத்து அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இன்னும் கதை எப்படியெல்லாம் சீன் பை சீனாக போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: வாரிசு படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டே கழிச்சோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இணையும். இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி நம்ம எந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாய் ஸ்டோரி 5, அதாவது ஏற்கனவே 4 பாகங்கள் இந்த படத்துல வந்து வந்திருக்கு. 5வது பாகம் இப்ப இந்த

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: நேரம் 1:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாய் ஸ்டோரி 5 Part 5 கதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்து பாடலுக்கு முன்னாடி இந்த கதையில் வர்ற கேரக்டர்ஸோட அந்த பொம்மைகள் நேம் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பொம்மைகள் தான் கதை எல்லாமே வந்து நம்மளுடைய ஹீரோயினான 8 வயசு பொண்ணோட வந்து பயணிக்க போகிறாங்க. படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் யார் யாருனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லில்லி பேட் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அந்த டேப்லெட், அவங்க தான் வில்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன். கதைக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு போனி வந்து ரூமில் வந்து ஜெஸ்ஸியோட தலைமையில் பொம்மைகள் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு வந்து பொம்மைகள் ஒரு பக்கம், அதே மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் கேஜெட்ஸ் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து கடந்து போகுது. அதே மாதிரி போனியோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து லில்லி பேட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் லேப் அது டேப்லெட்டை வந்து பரிசாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. போனி வந்து பொம்மைகள் எல்லாம் எப்போவுமே வந்துட்டு குழந்தைகள் வந்து புது விஷயங்கள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் வந்து வச்சுட்டு ரொம்ப வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியே வந்து நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டை வச்சுட்டு அந்த டேப்லெட்டை வச்சு

வந்துட்டு அது அதையே பார்த்துட்டு இருக்கா, அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கா. ஜெஸியும் மற்ற பொம்மைகளும், ஜெஸிங்கிறதும் ஒரு பொம்மை தான், நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இந்த குதிரை பொம்மை, அதே மாதிரி இன்னும் நிறைய பொம்மைகள் வந்து ஒவ்வொரு வடிவங்களில் இருக்கிற அந்த பொம்மைகளை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கதையில் கொண்டு வராங்க. இந்த எல்லா பொம்மைகளுமே என்ன இது, பொம்மைகளாக இருக்கிற நம்ம கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இவ வந்து எப்போ பார்த்தாலும் இந்த டேப்லெட்டையே வந்து பார்த்துட்டு இருக்கா, அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மைகள் எல்லாம் கவலைக்குள்ளே போகுது. அதுக்கப்புறமா போனியை எப்படி மீட்கிறது அப்படின்னு தெரியாமல் ஜெஸி அப்படிங்கிற பொம்மை வந்து யோசிக்கிறா. அப்போ தான் வந்து லாஸ்ட் டாய்ஸ், அதாவது வந்து தொலைஞ்சு போன பொம்மைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய பழைய ஹீரோ முன்னாடி பாட்டில் ஊடி வந்து வராங்க. அவங்க ஞாபகம் வந்து ஜெஸிக்கு வருது. ஜெஸி வந்து ஊடிக்கு ஒரு எமர்ஜென்சி கால் அனுப்ப அப்படியே ஊடியும் அவனோட பார்ட்னர் போ பீப் அப்படிங்கிற அந்த ஒரு பொம்மையும் வந்து போனியோட வீட்டுக்கு ரீஎன்ட்ரி தர்றாங்க. ஊடியும் பஸ்ஸும் பல வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிற எமோஷ்னல் சீன்லாம் வந்துட்டு இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டை ஆஃப் பண்ணி போனியோட கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஊடி பஸ் ஜெஸி அதாவது அந்த பொம்மைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் டேப்லெட்டில் இருக்கிற லில்லி பேட் சும்மா இல்லை, அது வந்து மற்ற எலக்ட்ரானிக் டாய்ஸான ஸ்மார்ட்டி பேன்ஸ் கூட சேர்ந்து போனியோட ரூமை டிஜிட்டல் உலகமயமாக மாற்ற பிளான் பண்ணி நம்ம பொம்மைகளோட பிளானை முறியடிக்குது. அதாவது கதை எப்படி நகர்ந்து போகுதுன்னா, பொம்மைகள் ஒரு பக்கம் பிளான் பண்ணி அந்த குழந்தையோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் வந்து கதை கடந்து போகுது. அடுத்து கதையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, வெடி படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

வெடி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 1:17, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில இன்னைக்கு த டாய் ஸ்டோரி 5 Part 5 வந்து நம்ம அந்த ஸ்டோரி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போதான் ரீசெண்டாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாடலுக்கு முன்னாடி அதாவது ஒரு 8 வயசு ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த டாய்ஸுக்கும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த போராட்டம் என்ன என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் இந்த கதையில் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க ரூமில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கேஜெட்டை வந்து பரிசளிக்கிறாங்க. அந்த பரிசாக கொடுத்த அந்த கேஜெட்டை வந்து அவங்க ரூமில் வந்து அந்த பாப்பா வச்சுருக்காங்க. இப்போது அந்த குழந்தைக்கு நடுவில் வந்துட்டு பொம்மைகளும் ஒரு பக்கம் இருக்குது, கேஜெட்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. எப்படியாவது கவனத்தை திருப்பணும்னு அவங்க ஒரு பக்கம், இல்லை என் பக்கம் தான் நீ வரணும்னு இவங்க ஒரு பக்கம், இப்படியாக தான் கதை கடந்து போகுது. இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஜெஸ்ஸி வந்து வூடிக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த பொம்மை வந்து பார்ட் முன்னாடி பார்ட்டில் இருக்கிற அந்த கேரக்டர் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து காணாமல் போன அந்த பொம்மைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. இப்போ வந்து அதாவது அந்த டேப்லெட்டை ஆஃப் பண்ணி போனியோட கவனத்தை எப்படியாவது திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடி வந்து பஸ் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர்ஸ் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி, ஆனால் டேப்லெட்டில் இருக்கிற அந்த லில்லி பேட் அப்படிங்கிற தவளை வடிவமான அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, அது வந்து மற்ற எலக்ட்ரானிக் டாய்ஸான ஸ்மார்ட்டி பேன்ஸ் கூட சேர்ந்துட்டு போனியோட ரூமை டிஜிட்டல் உலகமாக மாற்ற பிளான் பண்ணி நம்ம பொம்மைகளோட பிளானை எல்லாம் ஒரு பக்கம் பொம்மைகள் பிளான் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து முறியடிச்சிட்டாங்க. இப்போது லில்லி பேட்டை வந்து எதிர்க்க போகிற இடத்துல நம்ம பஸ் லைட்டியர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஹைடெக் மெஷினில் மாட்டிடுறாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, டெமோ மோடுக்கு அந்த கேரக்டர் வந்து மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் 50 மல்டிபஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரோபோக்களாக பிரிஞ்சு காட்டு விலங்குகள் கூட சேர்ந்து ரூம்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையே அந்த ஹீரோயினோட ரூம்குள்ளே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திடுறாங்க. இப்போ வந்து பஸ்ஸை காப்பாத்துறதுக்கு ஊடி வந்து வரான். ஜெஸ்ஸிங்கிற பொம்மை தான் ஊடியை வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, ஏன்னா காணாமல் போன அந்த தொலைஞ்சு போன பொம்மைகளுக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டர் தான் ஊடி. அதனால வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இப்போ வந்து பஸ்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஊடி வந்து ஓடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் பஸ்ஸை தேட, இன்னொரு பக்கம் லில்லிபேட் தன்னோட டெக்னாலஜி பவர் மூலமாக மற்ற பழைய பொம்மைகளான ஃபோர்கி, ரெக்ஸு, ஸ்லிங்கி எல்லாத்தையுமே சேர்த்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய வந்து ஒரு ஷெட் இருக்கு இல்லையா, டாய் ஷெட்டு, அங்கே வச்சு லாக் பண்ணிடுது. அந்த வில்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கதையோட வில்லின்னு சொல்லப்படுற அந்த லில்லி பேட் வந்து என்ன பண்ணுதுன்னா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஷெட்டில் எல்லா பொம்மைகளையும் வச்சு லாக் பண்ணிடுது. அங்கே அவங்க வந்து ஸ்மார்ட்டி பேன்ஸ் அப்படிங்கிற அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த டாய் அப்படிங்கிற அந்த பொம்மையை வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த பொம்மை ஆல்ரெடி நான் கதையோட ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ரொம்ப வந்து கோவக்கார பொம்மை, கோவக்கார

வேங்கை படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் டிஎஸ்பி வாய்ஸ்ல மியூசிக்ல கேட்டு கழிச்சோம். நேரம் 1:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில இன்னைக்கு த டாய் ஸ்டோரி பார்ட் 5 படத்தோட ஸ்டோரி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன மாதிரியெல்லாம் கதை கடந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். புதுசாக நிகழ்ச்சியில் இணையிலீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு சில ஹிண்ட்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறேன், நீங்கள் இந்த கதையை கவனிக்கலாம்.

என்ன அப்படின்னா, போனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 வயசு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து பொம்மைகள் ஒரு பக்கம் இருக்குது, அவங்க அம்மா அப்பா ப்ரெசன்ட் பண்ண கேஜெட் டேப்லெட் ஒரு பக்கம் இருக்குது. இவங்க வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டம் தான் அந்த குழந்தையோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் போராடுறாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா கதை. போனியோட ரூமில் ஜெஸ்ஸி தலைமையில் பொம்மைகள் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இதை வந்து போனியோட பர்த்டே அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா லிலி பேட் அப்படிங்கிற தவளை வடிவத்தில் இருக்கிற ஒரு டேப்லெட்டை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. இந்த பொம்மைகளை எல்லாம் வந்துட்டு ஓரங்கட்டிட்டு எப்போவுமே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை தான் அதிகமாக பார்ப்பாங்க. அதனால் இந்த டேப்லெட்டையே வந்து போனி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜெஸ்ஸிங்கிற பொம்மையும் மற்ற பொம்மைகளையும் ரொம்ப கவலை ஆயிடுறாங்க, என்ன நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட, அதாவது பொம்மைகள் வந்து நிறைய கற்பனை திறனை வந்து குழந்தைகளுக்கு வளர்த்தும், அதனால நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பொம்மைகள் ஒரு பக்கம் கவலை ஆயிடுறாங்க. இந்த பொம்மைகள் டீம் வந்து ஒரு பக்கம் கவலை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொம்மைகள் வந்து தொலைந்து போனால் தேடி கொடுக்கறதுக்கு ஊடி அப்படிங்கிற முன்னாடி படத்தில் வந்த பாட்டில் இருக்கிற அந்த கேரக்டரை வந்து கூப்பிடுறாங்க. எப்படியாவது வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் போகுது. அப்போதான் வந்துட்டு இந்த வில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய லில்லி பேட் வந்து சும்மா இல்லாமல் மற்ற எலக்ட்ரானிக் டாய்ஸான ஸ்மார்ட்டி பேன்ஸ் கூட சேர்ந்து போனியோட ரூமை ஒரு டிஜிட்டல் உலகமாக மாற்ற பிளான் பண்ணி நம்ம பொம்மைகளோட பிளானை எல்லாம் முறியடிச்சிடுறாங்க. லில்லி பேட் எதிர்க்க போகிற இடத்துல நம்ம பஸ் லைட்டியர் அப்படின்னு சொல்லப்படுற எதிர்பாராத விதமாக ஒரு பஸ் லைட்டியர் பொம்மை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹைடெக் மிஷினில் மாட்டிட்டு டெமோ மோடுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு 50 மல்டி பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோக்கெல்லாம் பிரிஞ்சு காட்டு விலங்குகள் கூட சேர்ந்து ரூம்குள்ளே ஒரு பெரிய அந்த 8 வயசு குழந்தையோட ரூம்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு கற்பனை கதை தான், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் பஸ் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் லில்லி பேட் அவங்களுடைய டெக்னாலஜி பவர் மூலமா மற்ற பழைய பொம்மைகளை எல்லாம் 4K Rex ஸ்லிங்கி இந்த பொம்மைகளையெல்லாம் சேர்த்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய டாய் ஷெட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அங்கே அவங்க ஸ்மார்ட்டி பேன்ஸ் அப்படிங்கிற அந்த பழைய கோபக்கார ஒரு டாய் மீட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஊடி அப்படிங்கிற ஒரு புது கேரக்டரான GPS ஹிப்போ அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேமரா டாய் ஸ்னாப்பி எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அட்லஸோட GPS ரூட் மேப் உதவியோட ஷெட்டுக்குள்ளே மாட்டியிருக்காங்க இல்லையா அந்த பொம்மைகள். அவங்க இருக்கிற அந்த போபி மற்றும் ஜெஸ்ஸி டீமை காப்பாற்ற ஊடி ஒரு மாசான ஒரு பிளான் இந்த இடத்துல போடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லா பொம்மைகளும் ஒன்று சேர்ந்து போனியோட ரூம்குள்ளே வர்றாங்க. அங்கே லில்லி பேட் வந்து சொல்லேன் இல்லையா, தவளை வடிவில் இருக்கிற அந்த டேப்லெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த போனியோட கற்பனை உலகத்தையே ஆக்கிரமித்து வச்சுருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 8 வயசு குழந்தையோட அந்த கற்பனை திறனை எல்லாத்தையுமே மொத்தமாக ஆக்கிரமித்து வச்சுருக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. ரியல் லைஃப்லேயும் நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. வூடி, பஸ், ஜெஸ்ஸி மூணு பேரும் சேர்ந்து லில்லி பேட் அது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரானிக் படையை எதிர்த்து ஒரு செம ஆக்ஷன் பிளாக் காமெடி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இது வந்து படத்தில் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுக்கும் அது போக வந்துட்டு பொம்மைகளுக்கும் இடையில நடக்கிற அந்த ஃபைட் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் குதிரை பொம்மை ஹிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகள் வந்து அதுக்கான பேர் கேஜெட்ஸ் பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த படத்தில். இன்னும் அடுத்தது நான் சொல்ல இல்லையா, எப்படி நீ வந்து அந்த குழந்தையோட அந்த கற்பனை திறனை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜெட்ஸும் பொம்மைகளும் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.

படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் விஜய் ஸ்ருதி ஹாசன் வாய்ஸ்ல. நேரம் 1:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு த டாய் ஸ்டோரி 2026-ல் அதாவது ரீசெண்டாக வெளிவந்த இந்த பார்ட் 5 படத்தில் வர கதைகள் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததாக கதையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கதையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த டாய் ஸ்டோரி 2026 இந்த ஜூன் மாதம் தான் வெளியாயிருக்கு. பார்ட் 5 படத்தோட கதை, போனி அப்படின்னு சொல்லப்படுற 8 வயசு குழந்தைக்கு ஒரு அவங்களுடைய அம்மா அப்பா வந்து அந்த டேப்லெட்டை வந்து பரிசாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து தவளை வடிவில் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்குள்ளேயும் அந்த பாப்பா வந்து மூழ்கி போயிடுறாங்க. இப்போ இதை பார்க்குற அவங்க ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற அந்த பொம்மைகள் வந்து என்ன இது நம்மளை வந்து இந்த பாப்பா வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் கேஜெட்ஸ்க்கும் பொம்மைகளுக்கும் கேஜெட்ஸ்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த படம். கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செம ஆக்ஷன் பிளாக் ஒன்று காமெடி ஃபைட் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைகள் ஒரு பக்கமும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஒரு பக்கமும் எல்லா பொம்மைகளும் ஒன்று சேர்ந்து போனியோட ரூம் அந்த 8 வயசு பாப்பாவோட ரூம்குள்ளே வராங்க. அங்கே லிலிபேட் ஒட்டு மொத்தமாக போனியோட கற்பனை உலகத்தையே ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஊடி பஸ் ஜெஸ்ஸி அப்படிங்கிற இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லிலிபேட் அதுக்கு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் படையை எதிர்த்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன அடுத்தது ஆகுதுன்னா, இந்த சண்டையில் டேப்லெட் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி உடையுது, கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்போ தான் வந்து போனி வந்து நிச்ச உலகத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லாததுனால நிச்ச உலகத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ தான் வந்து நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் யார்

யாரும் இல்லாம அந்த ஸ்கிரீன்னால தன்னுடைய தனிமையில் இருந்ததை வந்து போனி அப்படிங்கிற அந்த 8 வயசு குழந்தை வந்து உணர்றாங்க. கீழே கிடக்கிற உடி அது மட்டும் இல்லாமல் ஜெஸ்ஸியை எடுத்து கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. நிஜமான விளையாட்டு தான் சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹீரோயினான போனி 8 வயசு பாப்பாவுக்கு வந்து புரிய வருது. கதை வந்து இதோட முடியல. டெக்னாலஜியை வெறுக்காமல் அதே சமயம் பொம்மைகளையும் மறக்காமல் ரெண்டையும் எப்படி அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து போனி கற்றுக்கிறாங்க. கதையிலையும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜியை வந்து அறவே வந்து எல்லோரும் வெறுக்கணும், குழந்தைகள் வந்து வேண்டான்னு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லலை. நம்ம வந்து கற்பனை திறனை எப்படி வந்து ஒரு குழந்தை வளர்த்துக்கும் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற அந்த பொம்மைகள் பேசுகிறதையும் சரி, அதையும் வந்து ரொம்ப ஆழமாக மூழ்கி போயிடக்கூடாது, இதையும் ஆழமாக மூழ்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த படத்துலேருந்து. கடைசியில் அந்த பாப்பாவுக்கு வந்து புரிஞ்சிருது, நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன்னால் வந்து தனிமையை வந்து எப்படி உணர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொம்மைகளை வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த லில்லிபேட் டேப்லெட்டும் திருந்தி நம்ம ஊடி பஸ் கூட ஃப்ரெண்டாகி போனியோட கற்பனை உலகத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண சம்மதிக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு குழந்தையோட அந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது வந்து வளருது. ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. கடைசி சீனில் போனியோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த 8 வயசு நம்மளுடைய கதையினுடைய ஹீரோயின் போனியோட ரூம் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பஸ்ஸும் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொம்மைகள், அவங்க அங்கே நடந்த சில விஷயங்கள், போனி பாதுகாப்பாக இருப்பான்னு நம்பி ஊடியும் போபீப்பும் வந்து மீண்டும் தங்களோட லாஸ்ட் டாய்ஸ் பயணத்தை தொடங்கி மறுபடியும் அதை நோக்கி, அந்த பயணத்தை நோக்கி கிளம்புறாங்க. டு இன்ஃபினிட்டி அண்ட் பியாண்ட் அப்படின்னு அந்த டைலாக்கோட படம் வந்து முடியுது. இப்படி தான் இந்த படம் முடியுது. கண்டிப்பாக வந்து குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை தியேட்டர்லேயோ இல்லை ஓடிடியோ ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் உங்களுக்காக.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 1:40 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில இந்த டாய் ஸ்டோரி 2026 வந்த 5வது பாகத்தினுடைய கதை தான் கேட்டு கழிச்சிங்க. இந்த படத்தை வந்து பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப அருமையான ஸ்டோரி. குழந்தைகளுக்கும் கேஜெட்ஸ்க்கும் பொம்மைகளுக்கும் இடையில நடக்கிற அந்த அருமையான விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.

நேரம் 1:44. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். மணிக்கு மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலக

0: உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127 கோடி 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 சிஎன்ஜி பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டாக இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கினர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400 மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1000 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப்பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி 56 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இனி கேட்கலாம். சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்ல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம்.

ஊட்டியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: Baba Banda Singh Bahadur was a great warrior, the first general of the Khalsa army, and a symbol of unmatched valour. He added that Baba Banda Singh Bahadur, who was dedicated to the protection of the motherland, religion and self-respect, defeated the Mughal army on several occasions through his unparalleled courage and skillful leadership and liberated a vast region from Mughal oppression. Air Chief Marshal Amarpreet Singh today released the memoir of Group Captain Shubhanshu Shukla, The Second Orbit, Belief of a Man, Dreams of 1.4 Billion Hearts, in New Delhi. The book chronicles Group Captain Shukla's journey from fighter pilot to an astronaut and his historic mission to the International Space Station as part of Axiom 4. The event also commemorated the first anniversary of Group Captain Shukla's landmark Axiom 4 mission, which was launched on the 25th of June last year. Addressing the media, Chief Marshal Amarpreet Singh emphasized that the book will be a great motivator for the coming generation.
1: It is not important as to what you achieve, where you land up. It is the journey. The journey that is important. You enjoy the journey. You know, you have aims. You must be ambitious. But don't wait for that final destination to enjoy your life. Enjoy the process. Don't get locked down to only one thing in life. Ki agar wo nahi hua, to everything is over. No, it is not that.
0: In football, South Africa advanced to the knockout phase of the FIFA World Cup for the first time with a 1-0 victory over South Korea in Monterrey this morning. In men's cricket, India A were 173-2 in the opening session of day one of the first multi-day test match against Sri Lanka A at the Galle International Stadium in Sri Lanka when reports last came in. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur, led women in blue, are currently placed second in Group A, having won 2 out of 3 matches. Benchmark domestic equity indices were trading around 0.7% higher in the afternoon session today. The Sensex climbed 575 points to 77,566, while the Nifty jumped 173 points to 24,195 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Samvidhan Hatya Divas being observed today. Prime Minister Narendra Modi pays homage to those who defended democratic values during the emergency. External Affairs Minister Dr. S. Jayashankar calls for stronger collaboration amid global challenges, invokes Vasudhaiva Kutumbakam at Jeju Forum in South Korea. BRICS Energy Ministers meeting begins in Gurugram under India's BRICS 2026 chairship. Powerful earthquakes strike Venezuela back-to-back, causing multiple building collapses. State of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது அம்ரித் பாரத் நிலைய திட்டம். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் என்பது நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்களை மறுவடிவமைப்பதற்காக ரயில்வே அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பணியாகும். பாரத் நெட், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, தொழில்துறை தாழ்வாரங்கள், பாரத் மாலா, பிரத்யேக சரக்கு காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சாகர் மாலா போன்ற இந்திய அரசின் பிற முக்கிய திட்டங்களுக்கு இது உதவுகிறது. இத்திட்டத்தின் சமீபத்திய அறிமுகம் இந்திய ரயில்வே கட்டமைப்பின் கீழுள்ள அனைத்து ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதையும் நவீனப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது இந்திய ரயில்வே அமைப்பின் கீழ் உள்ள 1275 நிலையங்களை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் உத்தேசித்துள்ளது. தற்போதைய அம்ரித் பாரத் நிலைய திட்டமானது நிலையங்களின் வளர்ச்சிக்கான நீண்டகால பார்வையை கொண்டுள்ளது. இது பல்வேறு நிலைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக

0: மாஸ்டர் பிளான்களை உருவாக்கி அவற்றை செயல்படுத்துகிறது. இந்த மேம்பாடுகள் மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர் ஆகியோரின் தேவைகளையும் உள்ளடக்கிய வண்ணம் இருக்குமாறு செயல்படுத்தப்படுகிறது. பார்வை குறை கொண்டோருக்கு எளிதில் தொடருந்து நிலைய வசதிகளை அணுகும் வண்ணம் பிரெயில் அமைப்பு கொண்ட சிறப்பு வழித்தடங்கள், பலகைகள் நிறுவப்பட உள்ளன. இது நிலைய அணுகல், இருசக்கர நான்கு சக்கர வசதிகள், காத்திருப்பு பகுதிகள், கழிப்பறை வசதிகள், தேவைக்கேற்ப லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் நிறுவல்கள், தூய்மை, இலவச வைஃபை வழங்குதல், ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு போன்ற முயற்சிகள் மூலம் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு கியோஸ்க் அமைத்தல், பயணிகள் தகவல் அமைப்புகளை மேம்படுத்துதல், நிறுவுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிர்வாக ஓய்வறைகள், வணிக கூடங்களுக்கான இடங்களை நியமித்தல், இயற்கையை ரசித்தல் மற்றும் ஒவ்வொரு நிலையத்தின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் ஆகும். மேலும் இத்திட்டம் ரயில் நிலைய கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இருபுறமும் உள்ள நகரப்பகுதிகளுடன் நிலையங்களை ஒருங்கிணைத்தல், தேவைப்படும் நகரங்களில் தொடருந்து நிலையத்தினை எளிதில் அணுகும் வண்ணம் புதிய பாதைகளை அமைத்தல், நிலையத்தின் நடைபாதைகளை எளிதில் அணுகும் வண்ணம் உயர்மட்ட மேம்பாலங்கள், மல்டி மாடல் இணைப்பை மேம்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகளை வழங்குதல், நிலைய மற்றும் சுற்றுச்சூழல்களுக்கு உகந்த தீர்வுகளை செயல்படுத்துதல், நிலையங்களுக்குள்ளே கடந்து செல்லும் தொடருந்துகளின் வேகத்தினை அதிகப்படுத்தும் வகையில் டிராக்கினை மேம்படுத்துதலை வலியுறுத்துகிறது. தேவைப்படும் போது கூரை உணவகங்கள், நிலையங்களின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பல கட்ட மேம்பாடுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீண்ட காலத்திற்கு இந்த நிலையங்களை துடிப்பான நகர மையமாக மாற்றுவதே இதன் இலக்காகும். இதுவரை அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் பழனி பாரதி.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

வடக்கே சென்னிமலை, தெற்கே சிவன்மலை, இரண்டு மலைகளுக்கிடையே நின்று எதிரிகளின் இதயங்களை அதிர வைத்ததொரு சின்னமலை. பேர்தான் சின்னமலை, பெருமையோ இமயமலை. வீரத்திற்கென்றே விளைந்த மலை, அவன் தீரத்திற்கு ஏதுவிலை. இதோ தீரன் சின்னமலை.

0: பட்டங்கள் பெற்றவன், சட்டங்கள் கற்றவன், மேட்டுக்குடி பிறந்தவன் மிட்டாமிராசாய் வாழ்ந்திருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் பாட்டன் சொத்தில்லாமல் பரம்பரைக்கும் சொத்து சேர்த்திருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் பட்டுமெத்தையிலே வாழ்வு துய்த்திருக்கலாம். தரையில் பாதம் படாமலே வாழ்ந்திருக்கலாம். வாய்த்திருந்தே அவனுக்கு அந்த வாழ்வு. ஆனால் அந்த வாழ்வை நேசித்தானா அவன்? சுதேச உணர்வையே சுவாசித்தவன், தேச நலனுக்காக சாவையும் சுவாசித்தவன், நாட்டு விடுதலையை மட்டுமே யோசித்தவன். கொள்ளையடிக்க வந்த வெள்ளையனுக்கு எதிராக வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் வங்க கடலிலே விழுந்து சாவேன் என சூளுரைத்து வங்க கடலில் சிங்கத்தமிழனின் கப்பலை ஓட்டியவன், வெற்றி கொடியை நாட்டியவன், வெள்ளை நரியின் வேரிலேயே தீயை மூட்டியவன், பொறுக்க முடியாத வெள்ளை கூட்டம் குறுக்கு வழியில் குற்றம் சாட்டி சிறைக்குள்ளே பூட்டி சித்திரவதை செய்து செக்கெடுக்க வைத்தது. பாமர மக்களுக்காய், பாரத தேசத்திற்காய் இவன் பட்டதுண்டா? இன்று இவனை நாம் படிப்பதுண்டா? குறைந்தபட்சம் அவன் நினைவு நாளிலாவது அவனை நாம் நினைப்பதுண்டா? நினையாமல் போனால் நமக்கு நீச்சியுண்டா?
1: தன்னே நானே நானே நானே நானே நானே நானே நானே நானே அரையா தன்னே நானே நானே நானே.

0: உணர வேண்டும். அரையா
1: தன்னே நானே நானே நானே நானே நானே நானே நானே நானே
0: அரையா நாட்டை காக்க பட்ட துன்பத்தை

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒயில்கும்மி வழங்கிக் கொண்டிருப்போர். மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் M. பத்ரப்பன் குழுவினர்.
1: பட்டங்கள் பெற்றதில்லை, சட்டங்கள் கற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்துவிட்ட போதிலும் பேரறிவு பெட்டகம், அணைமேல் அணை கட்டி ஏழைகளின் அணையா விளக்கானவன், கல்லாமையை கருவறுத்தவன், இல்லாமையை இல்லாமலாக்கியவன், நல்லோர் நாடும் நாயகன் இவன், நாவசைகளே நாடமைக்கின்றவன், தங்கமணி மாளிகையில்

தனி வைர பந்தலிட்டு திங்கள் என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுத்த மகனாக வந்தவன் இல்லை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ்நாடும் தமிழர் நாடா தம் குலத்தில் வாழையடி வாழை என வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே பிறந்தவன். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர்குடியில் ஐயன் அவன் வந்துதித்தான். தங்கமே தன்னிலவே தன்பொதிகை சாரலிலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென ஏதுமில்லை. துணையிருக்க மங்கை இல்லை. தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையிலே கூட ஓடி இருக்கும் அதுவும் கூட இவனுக்கு இல்லை. இவனைப் போல ஒரு தலைவனை இந்தியா கண்டதுண்டா?

இதுவரைக்கும் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கிய ஒயில் கும்மி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெடிவழகி கபிலன். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்த

0: வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளை வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங் ரான் டியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடித்த 1950 1969 வெளிவந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன் எடுங்க, 0422 கோவை முன்னணிப்பை சேர்த்து 2310746 அல்லது 2316312 நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில உங்க கூட நான் RJ ரேணுப்ரியா நிகழ்ச்சியில நம்ம கூட இணையும் முதல் நேயர் வணக்கம்.
3: நீங்க மாலை வணக்கம்மா.
2: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கரூர் தாந்தோணிமலையிலிருந்து அரசு போக்குவரத்து பயணச்சீட்டு ஆய்வாளர் செல்வராஜ் பேசுறேன்.
2: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
3: படம் வந்துக்குமா, பேசும் தெய்வங்கிற படம். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பதோ அப்படிங்கிற
2: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 7 நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். அடுத்த பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: எங்கள் அன்பு சகோதரி இனிய அறிவிப்பாளினி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கத்துடன் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: இன்று பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைவருக்காக நாம் மூவர் என்ற திரைப்படத்தில் இருந்து பிறந்த நாள்.
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: எல்லாருக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். 1950 1969 வெளிவந்த திரைப்படத்துல இருந்து நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாப்போமா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நான் பாலக்காடு கேரளா விளையாண்டாத்தனூர்ல இருந்து முத்தியம்பல் அரிஸ்டோடைலர் பாஸ்கரன் பேசுறேன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு கர்ணம் படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுங்க.
0: நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: மூன்று மணி 17 நிமிஷத்துல நீங்க கேட்டுருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பாப்பநாயக்கம் புதூர்ல இருந்து பி ஜெயக்கொடி பேசுறேன்.
0: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த படத்துல மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேரம் 3:21. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்துங்க கலாட்ட கல்யாணம்ங்க. பாட்டு வந்து நல்ல இடம் வந்த இடமாக காதல் மகாராணி, அந்த பாட்டு கொடுங்க.
0: நன்றி. நீங்க
1: நன்றிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். நேயர்களோட விருப்ப பாடலா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இணையும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோடையில இருந்து ராஜேந்திர மேடம்.
0: உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வாழ்க்கை படகு படத்துல இருந்து 1000 பெண்மை மலரட்டும்னு ஒரு பாட்டு.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் நம்ம ஜாலியா கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரை நான் ஆர்ஜே ரேணுப்ரியா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி கமுதூர் 103 இல் இனி தொடர்வது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தோம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: கூடிய அவங்களுக்கு ஒரு கௌரவிக்கும் நாளாக இந்த ஜூன் 25 வந்து கொண்டாடப்படுது. சரி, இதெல்லாம் ஓகே ஐஸ்வர்யா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சீஃபேரர் டே, கடலாரியர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள் விமான போக்குவரத்து துறையில 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் கொண்ட கல்வியாளர், முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரி, இப்போ ஆஸ்திரேலியால இருக்காரு, சிட்னி அப்படிங்கிற ஒரு நகரத்துல. சோ அங்க அவர் வந்து அந்த கேம்பஸ்ல, அதாவது சென்ட்ரல் குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. இந்திய கடற்படையில 25 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் தன்னுடைய கடற்படை விமான பிரிவில் பல முக்கியமான பொறுப்புகளை வந்து வகிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேலாக அவருடைய அனுபவங்கள் இருக்கு. ஸோ அந்த கடற்படை சார்ந்த நிறைய விஷயங்கள், அதே போல விமானமாக இருக்கட்டும், இப்படி தங்களுடைய அந்த அனுபவங்களை நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்றைய ஒரு நல்ல ஒரு நாளில், அதுவும் அவங்களுடைய துறை சார்ந்த ஒரு நாள், அவங்கள கௌரவிக்கப்படுற ஒரு நாளில் நம்ம கூட, நம்ம நேயர்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் வந்து இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னியிலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மெல்லாம் கேட்கணும், அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நன்னாளில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளே பண்ணி கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் உங்க ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு அருணா ரங்கநாதன் அவர்கள் நிறைய அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ண போறாரு, வாங்க கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். திஸ் கமாண்டர் அருணா ரங்கநாதன் ஸ்பீக்கிங் ஃப்ரம் சிட்னி, ஆஸ்திரேலியா, ஆன் த டே ஆஃப் சீஃபேரர்ஸ் டே. சீஃபேரர்ஸ் டே அன்னைக்கு உங்கள் எல்லாத்திலையும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய நேவல் ஆஃபீஸர் ஜேர்னி இஸ் குவாய்ட் கலர்ஃபுல். ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஒரு சர்வீஸ். ஐ சர்வ்ட் அரவுண்ட் 25 இயர்ஸ் இந்த நேவி ஆஸ் எ கமிஷன் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் இன் 2011. ஒரு 9 வயசு இருக்கும்போது ஐ ஜாயின் தி ஜாயின் சைனிஸ் ஸ்கூல் அமராவதி நகர் 1973. அண்ட் தென் ஃப்ரம் தேர் ஒரு 8 வருஷம் முடிச்சுட்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் எழுதி புனேயில் கடக்கு வாசலால் ஜாயின் ஆஸ் அ ஆஃபீஸர் கேடட் இன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அங்கே 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு தேர் ஆஃப்டர் ஃபினிஷ் தி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அண்ட் பிகேம் அன் ஆஃபீஸர் இன் த இந்தியன் நேவி. இந்தியன் நேவியில் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் ஆனதை உடனே முதல்ல ஒரு நல்ல ஜேர்னி வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா நேவி பேசிக் கோர்சஸ்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக இந்த தமிழ்நாடுலேருந்து என்ன ஆரம்பித்தோம்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி நல்லா சுற்றிட்டு நல்லா எல்லா நேவியில் உள்ள எல்லா, அதாவது எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரில் எப்படின்னு சொல்லா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு தென் ஐ ஜாயின் த ஷிப். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஆன் ஐஎன்எஸ் கங்கா, அப்போ ஒரு புது நேவல் ஷிப்பு 1987. இனிஷியலாக வென் வி ஜாயின்ட், இனிஷியலி ஜாயின் பண்ண உடனே ஐ டுக் பார்ட் இன் ஆப்ஸ் பிராஸ் டாக்ஸ். அதாவது அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு நியர் வார் சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ வி வேர் சைல்டு அவுட் அண்ட் அப்போ நல்லா வி வேர் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஃபார் அ லாங் லாங் டுரேஷன் டிப்ளாய்மெண்ட். பட் த வார் நெவர் ஆக்சுவலி டுக் பிளேஸ். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இன் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒரு வார்ஷிப்பில் இன் அ ஃப்ரண்ட் லைன் கம்ப்ளீட்லி இன் அ டிடாச் ஃப்ரம் யுவர் கண்ட்ரி. அங்கே எப்படி வந்து நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷிப்லேயே வந்து தென் ஒரு நல்ல ஒரு நேவியில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம்னால நிறையா நாடுகளுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதே 1987 ஸ்டார்டட் கோயிங் டு அட்லீஸ்ட் 5-6 கண்ட்ரிஸ் ஐ வெண்ட். ஒரு சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஃபிலிப்பீன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா, ஒரு 6 மாதம் வந்து நல்லா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் ஷிப்பில் இட் டேக்ஸ் அ லாங் டைம். அந்த எந்த கண்ட்ரி போனாலும் சிங்கப்பூர் போனோம்னா வி எக்ஸசைஸ் வித் சிங்கப்பூர் நேவல் ஷிப்ஸ், இந்தோனேஷியானா வித் இந்தோனேஷியன் நேவி, ஃபிலிப்பீன்ஸ் நேவி, ஜப்பானீஸ் நேவி, ஹாங்காங்கில் வந்து தட் டைம் இட் பிரிட்டிஷ் காலனி அட் தட் டைம். ஸோ இதெல்லாம் எல்லா போர்ட்டுக்கும் போவோம். எல்லா போர்ட்லேயும் வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் தி லோக்கல்ஸ்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:02. இன்னைக்கு நம்ம சித்திர சவானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃபேரர் டே, அதாவது கடலாடியர் தினம், கடல்சார் பணியாளர் தினம் அப்படின்னு சொல்லலாம். உலக வர்த்தகத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சியில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய கடலாடியர்களின் அர்ப்பணிப்பையும் சேவையையும் போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. கடல்களை தங்களுடைய பணியிடமாக கொண்டு உலக நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த கடலாடியர்கள் தினத்துல கடல்ல வேலை பார்க்கறவங்க, கடலை விரும்புபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம போலாம் இல்லையா. அப்படி தங்களுடைய பணியிடமை கடலாக நினைச்சு வேலை பார்த்துட்டு

0: நேவல் ஷிப்பு வந்து ஒரு ஃபாரின் போர்ட்டில் வந்து சேருதுன்னா இட்ஸ் அ சம்திங் அ பார்ட் ஆஃப் அ ஃப்ளாக் வேரிங் ஃப்ளாக் ஷோ மாதிரி. அது நம்ம இந்தியாவோட ஒரு ஃப்ளாக் வந்து அந்த கண்ட்ரியில் நம்ம காமிக்கிற மாதிரி. ஸோ ஆல் த பீப்புள் ஃப்ரம் தட் கண்ட்ரி விசிட் த ஷிப், வி கிவ் தம் பார்ட்டி, வி கிவ் தம் ஷோ தம் அரவுண்ட், தே ஃபீல் வெரி ஹாப்பி. இண்டியன்ஸ் லிவிங் தே ஃபீல் ஹாப்பி அண்ட் தஸ் லாட் ஆஃப் யூனோ இம்யூனிட்டியன்ஸ் ஃபார் நேவல் ஷிப்ஸ் இன் அ ஃபாரின் போர்ட் பிகாஸ் வி represent some sort of a sovereign state of our own country in abroad. So and the immunity irukku namakku nalla very very nice trip, especially the Japan trip was very good. Nalla irundhuchu ella portli or 15 days stay and the mari varum in the operations in the opportunities la navy la vande very quiet normal. Adhukku appuram when I came back after 2 years in the naval ships la irukkumbodhu then I joined the aviation again. I started in the flying stream. Then I went for training in Cochin. And the Cochin training முடிச்சுட்டு luckily I got a deputation to Mauritius. So I was sent to Mauritius because the Indian government had given Dornier aircraft as a gift to the government of Mauritius and they wanted the pilots and the navigators to fly those aircraft. So அதனால் ஒரு 3 years I initially went to Mauritius. So that was you know the initial, as I said, Navy is a you know very challenging service. At the same time, you know, if sometimes some luck can happen where you get you know real you know good postings also, which you can see the world. So I spent nearly 3 years in Mauritius, flying for the government of Mauritius. Thereafter, I came back to India. I came from India, I went back to Goa. Goa again, we started flying again. Illusion 38, a Russian aircraft. That was the fly pan armchow. அது வந்து அதில் அந்த ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து சொல்லணும்னா இட்ஸ் அன் ஏர்க்ராஃப்ட் விச் இஸ் ஆர்ம்ட் வித் ஆன்டிஷிப், அதாவது கடல் கடலில் வந்து ஒரு எதிரி கப்பலைகளையும் அதே நேரத்தில் வந்து சப்மரீன்ஸ் ஆன்டி சப்மரீன் அதுக்கும் உண்டான எல்லா விதமான ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வெப்பன்ஸும் சென்சர்ஸும், சென்சர்ஸ்னால் அதாவது சப்மரீனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வேறிய சென்சர்ஸ் அதுவும் வந்து ஏர்க்ராஃப்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வில் ஃப்ளை ஃபார் 8 to 10 hours. ஸோ அதில் வந்து ஐ வாஸ் ஃப்ளைங் ஃபார் நியர்லி 4 to 5 years. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வாஸ் வெரி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் ஐ வாண்ட் டு சே.
1: ஒரு இந்திய அரசின் சார்பில் மொரிஷியஸ்க்கு கொடுக்கப்பட்ட பரிசாக வழங்கப்பட்ட ஒரு விமானத்தை வந்து இயக்குவதற்காக அவருக்கு 3 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு அனுபவம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு இந்தியா திரும்பி கோவாவில் வந்துட்டு அவருடைய பணியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை தாண்டி இன்னும் நிறைய சவால்கள் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக. இன்னைக்கு கடலாடியர் தினம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள், இந்திய கடற்படையின் முன்னாள் விமான பிரிவு அதிகாரி, விமான போக்குவரத்து துறையின் மூத்த விரிவுரையாளரும் கூட. அவர் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கடல் அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திடீர்னு வந்து ஒரு கடலில் ஒரு ஆபத்து, திடீர்னு வந்து அந்த கப்பல்கள் வந்து சிக்கிருச்சு அப்படின்னா அந்த அவசர உதவி வந்து எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அதுவும் நடுக்கடலில் ஒரு கப்பல் வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவசர உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த கடற்படை விமானங்கள் முதல்ல வந்து எதை வந்து தேடும், என்ன மாதிரியான மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு வந்து இப்போ சொல்ல போகிறாரு. அப்படி மீட்பு பணிகளில் நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பணி உங்களுடைய

0: பணி. அப்போ அதை பற்றி நீங்கள் வந்து நேர்கள் கூட சொல்லும்போது நேர்கள் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கடற்படை பணிக்காலத்தில் மேற்கொண்ட தேடுதல், அதே போல் ரொம்ப மீட்பு பணிகளில் மிகவும் சவாலான நினைக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு.
1: Flying for the government of Mauritius. Thereafter, flag bearing, flag show mari. அது நம்ம இந்தியாவோட ஒரு flag வந்து அந்த கண்ட்ரியில் நம்ம காமிக்கிற மாதிரி. So all the people from that country visit the ship. We give them party, we give them, show them around. They feel very happy. Indians living there feel happy. And there's a lot of, you know, immunity and, for... நாங்கள் தான் முதல்ல வந்து we get the information, okay, so-and-so ship was, you know, sinking or on fire. ஆர் தேர்ஸ் என்ன டிஸ்ட்ரெஸ் வெசல் என்ன மெசேஜ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே வாட் எவர் டைம் இஸ் நோன் டு அஸ் மிட் நைட் வாட் எவர் டைம் வி கெட் அ சிக்னல் ஃப்ரம் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃப்ரம் டெல்லி அண்ட் தென் விதின் டூ ஹவர்ஸ் தி ஏர்க்ராஃப்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் வில் கெட் லான்ச்ட் அதுக்கப்புறம் வி டேக் ஆஃப். ஸோ இது நிறையா நடந்திருக்குது. ஐ கேன் ரிகலெக்ட் ஒன் சொல்யூஷன். ஒன் வி வேர் இன் அ பார்ட்டி இன் மொரிஷியஸ் சம்டைம் இன் மிட் நைட் அது இட்ஸ் அரௌண்ட் 10:30 ஆர் சம்திங் வென் வி ஹேட் அதாவது மொரிஷியஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட அட் தட் டைம் வி காட் அ மெசேஜ் சேயிங் யூனோ ஒன் ஃபிஷிங் போட் இஸ் மிஸ்ஸிங் ஆஃப் அகாலிகா. அகாலிகா உங்களுக்கு தெரியும், அதாவது மொரிஷியஸோட ஒரு ஐலாண்ட், இட்ஸ் அரவுண்ட் 3-4 ஹவர்ஸ் அவே ஃப்ரம் நார்த் ஆஃப் மொரிஷியஸ். ஸோ வி குவிக்லி பேக்ட் அப், வென் பேக் அண்ட் ஸ்டார்டட் மேக்கிங் த ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு வி அதிங் வி வென்ட் டு தி ஏர்போர்ட் அரவுண்ட் 3:00, 4:00 வி ஸ்டார்டட் அப் அண்ட் ஏர்லிங் சன்ரைஸ் வாஸ் அட் 6:15 அண்ட் ஸோ பை 6:15 வி வேர் ஆன் தி சைட் பிகாஸ் வி அட் இட் டுக் அரவுண்ட் 3.5 hours டு ஃப்ளை டு தட் இன் பொசிஷன். நாங்கள் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்தோம். சேர்ந்தவுடனே அந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது unfortunately we were a bit late because there were 3 boats which were told that they were off the radar adavad missing poradanga. One boat und complete sink aidichi, sink aaya adhilulla all the anga meen pidichirundhavanga ellathiyum vande kuda mele inda paathale theriyum adha sutti evlo oru kittatta oru 10-15 sura periya sharks were swimming around those boats. எல்லாத்தையும் வந்து தேவோட ஃபினிஷ் தம் ஆஃப். அது ரொம்ப மற்ற 2 boats வி குட் ஐடென்டிஃபை அண்ட் தேவர் சேஃப் பிகாஸ் தே ஹேட் அ லீக் அண்ட் தே குட் சேஃப் நோ தேவர் சேஃப் அண்ட் அதுக்கு வந்து வி மேட் டைரெக்ஷன்ஸ் டு த மதர்ஷிப்னு ஒன்று இருக்கும். மதர்ஷிப்க்கு காண்டாக்ட் பண்ணி அதை கரெக்டாக அதை வந்து டைரெக்ட் பண்ணி அண்ட் வி குட் சேவ் தோஸ் 2 boats பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 boat த பீப்புள் இன் தட் வி குட் நாட் சேவ். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும். இதை வந்து நிறையா தடவை பார்த்துருப்பீங்க நீங்கள் நேவி how it reacts to situations, whether it is in the Malaysian Airlines crash or any aircraft crash off the ocean, anything. First thing that happens is a maritime surveillance aircraft from the Navy. That goes up and thereafter we do the search and, you know, then we give the initial response. We can also, the mail in the live boys could have dropped on somebody, you know. அதையும் நம்ம ட்ராப் பண்ணியாக ட்ராப் பண்ணுவோம் நாங்கள். இது வந்து நேவல் நான் பறந்துட்டு இருந்த ஏர்க்ராஃப்டோட ஒரு பார்ட், தட் இஸ் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் சொல்லலாம். இதில் செகண்ட் பார்ட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, முதல்ல வந்து பேசிக்லி அஸ் அ நேவல் ஒரு வார் எலிமெண்ட்னா அப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கால் தின்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னா வி ஆர் த பீப்புள் ஹூ கோ அண்ட் சர்ச் ஃபார் த டார்கெட்ஸ் அண்ட் கிவ் இட் டு தி ஷிப்ஸ் ஆர் தி ஏர்க்ராஃப்ட் அஷோர் ஃபார் ஸ்ட்ரைக். ஏன்னா ஷிப்ஸ் இந்த வார்ஷிப்ஸ்லாம் நம்ம வார்ஷிப்ஸ் இருக்கும் கடலில் ஆல்ரெடி இருக்கும் நிறையா. அது எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும், நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியும். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு த்ரெட் வருதுன்னு அதையும் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. அது வார் ரூமில் தி டூ தி அப்ரிஷியேஷன் அண்ட் வீ அங்கேருந்து அதுக்கு அந்த ஏரியாஸ்லாம் வந்து நேவல் ஷிப்ஸ் கே நாட் ரீச் because the naval ships have to do certain speeds which are very minimal. ஸோ அந்த ஃபார் ரீச்சிங் ஏரியாஸில் என்னென்ன வருதுங்கிறத டிடெக்ட் பண்ணுறது எங்களை மாதிரி சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் ஹஸ் டு கோ அண்ட் சர்

search that area and find those ships. Again, இது வந்து நாட் அ சிம்பிள் திங்க், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட்லாம் போகிறோம் ஸ்டார்ட் சர்ச்சிங்னு கிடையாது. பிகாஸ் நம்மளும் ஒரு ஒரு ஒரு வார் மிஷினரி.

ട്രീ വേർ വി ഷുഡ് ഗോ മോർ സൈലൻറ്റ് ആൻഡ് ടേക്ക് മോർ യുനോ ഇവേസീവ് ടാക്ടിക്സ്ന്ന് അതായത് കൊഞ്ചം ഡിഫറെൻ്റാണ് ടെക്നിക്സ്ല യூஸ் படுத்தி கொஞ்சம் சர்வைவல் பண்ண முடியுமா நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே நாங்கள் அதே நேரத்தில் அவங்களையும் கண்டும் பிடிக்கணும், நாங்களும் அவங்க ரடார்லையும் இங்கே படக்கூடாது. அப்புறம் அவங்க பொசிஷன்ஸை நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் எங்கள் ஃப்ளீட்டில் இருக்கிற எங்கள் ஃப்ளீட் கமாண்டர்னு இருக்கும், அது எங்களோட ஃப்ளீட்னா எங்களோட கப்பல் படைகள் ஒரு குரூப் இருக்குதுன்னா அந்த குரூப்புக்கும் தட் வில் பி ரிலேட் ஆட்டோமேட்டிக்லி. இதெல்லாம் கம்யூனிகேஷன் சேனல்ஸில் போயிட்டே இருக்குதோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகுதுன்னா அந்த ஏரியாவில் உள்ள சர்ஃபேஸ் பிக்சரை துல்லியமாக கண்டுபிடிச்சி அதோடய எந்தெந்த பொசிஷன்ஸு, அது என்ன மாதிரி டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறது அந்த ஸ்டாக்டிக்கல் பிக்சர்னு சொல்லுவோம் நாங்கள். சர்ஃபஸ் டாக்டிக்கல் பிக்சரை வி ஹவ் டு மேக் ஷுவர் என்னது ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் தி ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃப்ளீட் வந்து ஃப்ளீட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம நேவல் ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் ஒன்று இருக்குது, ஒன்று விஷாகப்பட்டினத்தில் இருக்குது, வெஸ்டர்ன் ஃப்ளீட் அண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ளீட்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தே நோ exactly what is the surface picture at sea. அது அப்படி தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் தே கேன் மூவ் தி சர்ஃபே ஃபோர்ஸஸ் அட் சி டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ரெக்குவயர்மெண்ட். ஸோ இப்படி தான் ஒரு வார் சுச்சுவேஷன் டெவலப் ஆகும். இதில் செகண்ட் பார்ட் இது வந்து சர்ஃபேஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இது இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஆன்டி சப் சப்மரின் ஆப்ரேஷன்ஸ். ஆன்டி சப்மரின் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெரி டெக்னிக்கல் அண்ட் வெரி ப்ரிசைஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு சப்மரீனை வந்து கடலில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஒன் இன் மில்லியன் ஆர் ஒன் இன் பில்லியன் சான்ஸ் தான். ரேர் சைட்டிங் விஷுவல் சைட்டிங்கிறது இட்ஸ் அ மிராக்கிள். இட் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் சப்மரீன்ஸ் டோன்ட் ஆப்ரேட் யூனோ அட் சர்ஃபேஸ். அவங்க எப்பயுமே தண்ணி கடிகள் தான் இருப்பாங்க. தே கம் ஃபார் யூனோ பேட்டரி சார்ஜிங் ஃபார் அ ஃபியூ யூனோ ஆர்ஸ் அட் தட் ஸ்பெஷலி வெரி டிஸ்க்ரிஷனரி பீரியடில் தான் வருவாங்க. தே டோன்ட் கம் டே டூரிங் டே டைம் அண்ட் ஆல். தே ஹவ் தேர் ஓன் ஃபிலாசபி. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் வெரி வெரி தே கால் இட் யூனோ சப்மரீன் இஸ் ஒன் இஸ் இஸ் கம்ப்ளீட்லி யூனோ ஐ வாண்ட் சே கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் டிடெக்டபிள் பை நார்மல் மீன்ஸ். அவ்வளோதான். ஸோ அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த சப்மரீன் அவங்களுக்கு வந்து தே கம் டு நோ ஆஃப் த ஷிப்ஸ் ஏன்னா மூவ்மெண்ட்ஸ் பிகாஸ் த ஷிப்ஸ் வில் ஜெனரேட் மோர் நாய்ஸ். அந்த நாய்ஸை வந்து ஒன் வேயில் வந்து தே சப்மரீன்ஸ் கேன் அப்சார்ப் அண்ட் தே கேன் யூனோ ப்ரெடிக்ட் த ஷிப்ஸ். வேற ஃபார் த ஷிப்ஸ் வந்து ஷிப்ஸோட சென்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனார்னா சப்மரீன் கீழே வந்து அண்டர் வாட்டர்லேருந்து வந்து சென்ட் சவுண்ட் வேவ்ஸ். அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வரணும். ஸோ இட்ஸ் அ டூ வே ட்ரான்ஸ்மிஷனால சம் ஷிப்ஸ் ஆர் டிடெக்டட் பை சப்மரீன்ஸ் அட் வெரி க்ளோஸ் ரேஞ்சஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஷிப்பு வந்து சப்மரீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சப்மரீன் வந்து ஷிப்பை கண்டுபிடிச்சிடும். ஸோ இதனால் நம்ம போர்க்கப்பல் முக்காவாசி வந்து ஒரு ஆக்டிவாக நம்ம வந்து ஒரு சப்மரீனை கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு வந்து தேவையில் கொஞ்சம் யோசிப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பி அ வெரி டெலிபரேட் டெசிஷன் பை தி கமாண்ட் டீம் டு மேக் ஆக்டிவ் சோனார் டிரான்ஸ்மிஷன்ஸ். இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வாட் தே ட்ரை அண்ட் டூ இஸ் தே ட்ரை அண்ட் யூஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ். எங்களை மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு வி கால் விஆர் கால் இன் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஏர்க்ராஃப்ட். ஏர்க்ராஃப்டில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா நாங்கள் அதே மாதிரி சிஸ்டம்ஸ் வச்சுருப்போம். நாங்கள் வி நாங்கள்னா மேலேருந்து வி ட்ராப் சம்திங் கால் தி சோனோ பாய்ஸ். சோனோ பாய்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. சோனோ பாய்ஸுங்கிறது டிப்பிக்கலி எ ஸ்மால் மினியேச்சர் வேர்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்டியூசர்ஸ் விச் கில்ஸ் அகெயின் சென்ட் அவுட் தி சோனோ சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் டிடெக்ட் தி சப்மரீன்ஸ். பட் அகெயின் லிமிட்டேஷன் என்ன என்னன்னா எங்கள் ஏர்க்ராஃப்ட் வந்து வி கேரி ஒன்லி லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சோனோ பாய்ஸ் அண்ட் தே ஆர் ஒன்லி ஆக்டிவ் ஃபார் அ பர்டிகுலர் டுரேஷன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ப்ரிசைஸ் ஏரியா கொடுப்பாங்க. அந்த ப்ரிசைஸ் ஏரியாவில் தே சஸ்பெக்ட் ஓகே திஸ் இஸ் வேர் த சப்மரீன் இஸ் ஆப்ரேட்டிங். ஏன்னா ப்ராபலி யூனோ தி சோக் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், அதாச்சும் ஒரு ஆஃப் தி ஹார்பர் ஆர் சோக் பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன் டூ போர்ட்ஸ் யூனோ அந்த மாதிரி ஆர் வெரி கிரிட்டிக்கல் யூனோ ட்ரான்சிட் ரூட் வேர் ஆர் சம் ப்ரீவியஸ் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் யூனோ கிவன் யூனோ ஒன் மர்ச்சன்ட் ஷிப் ஹஸ் கிவன் அ சம் சைட்டிங் ஆஃப் அ பெரிஸ்கோப். ஏதாவது இன்டெலிஜென்ஸ் வழியாக வி ஆர் கிவன்ஸ் பர்டிகுலர் ஏரியா. அந்த ஏரியாவில் போய் நாங்கள் ஏர்க்ராஃப்ட் என்ன செய்வோம்னா வி ட்ராப் ஆல் த சோனோ பாய்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமே அதை மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து வி கெட் தி அண்டர் வாட்டர் சிக்னல். அந்த சப்மரீனுக்கு வந்து நாங்கள் ட்ராப் பண்ணது நிச்சயமாக தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து வி ஆல்வேஸ் ட்ராப் சம்திங் ஆல் த பேசிவ் சோனோ பாய்ஸ். பேசிவ்னா சோனோ பாய்ஸ்னால் இது பே தி சோனோ பாய்ஸ் வந்து ஒன்லி வில் ஒன்லி ரிசீவ் த சிக்னல். தெர் பி நோ ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷன். ஸோ விச் மீன்ஸ் சப்மரீன் டஸ் நாட் நோ தேர்ஸ் அன் ஏர்க்ராஃப்ட் ஆன் டாப் and the sonobots have been dropped.
So this is one advantage that

0: anti-submarine warfare aircraft will have with respect to warfare against the submarines. So engalukku
1: கடலுக்கு அடியில் மறைஞ்சு செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை எப்படியெல்லாம் கண்டறியணும், அது கண்டறியது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இந்தளவுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் டைப் வந்து சொன்னார். அப்படி ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷன்ஸில் எந்தளவுக்கு சவாலான ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தொடர்ந்து அவர் சொல்கிறக்கூடிய அந்த அத்தனை அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 5:35 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு சீஃபேரர் டே, கடலாடியர் தினம். முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள் இந்திய கடற்படையின் முன்னாள் விமான பிரிவு அதிகாரி, விமான போக்குவரத்து துறையின் மூத்த விரிவுரையாளரும் கூட. அவர் நம்ம கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. வாங்க தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். ஒரு வார் மிஷினரி, வென் வி ஆர் டிடெக்டட், வி ஆர் எங்களையே வந்து தே கேன் அட்டாக் வித் சர்ஃபஸ் ஏர் மிசைல்ஸ் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ வி ஹாவ் டு கீப் ஆர்செல்ஸ் அட் கார்ட். நாங்கள் போகும்போது வி ஹாவ் டு கோ வித் சீக்ரசி, வி ஹாவ் டு ஃப்ளை அட் சர்டன் ஹைட், விச் வில் மேக் ஷுர் தட் வி ஆர் நாட் டிடெக்டட் ஈஸிலி பை தோஸ் எனிமி ஷிப்ஸ் ரடார்ஸ். அது அவங்களே எங்களை டிடெக்ட் பண்ணக்கூடாது. I think there is a lot of probability that we will detect the submarine before the submarine detects us. Okay, now, second stage, if that is only detection, then we can give a detection probability and then we'll say, okay, there's a submarine, you know, this is what, this position, and we'll transmit to the headquarters. Because sometime, either way, or a war situation or very or a hostile environment, where we are told, okay, positive contact, then the orders will come in for a active engagement. This will happen only in a wartime situation where active hostilities has commenced and there is a possibility for destruction of, you know, the units on either side. So andha mari or clearance mari irundhuchna the aircrafts are equipped also to destroy these submarines. Adukkena carry pannuvomna, we always have passive sonar buoys, then we go into active sonar buoys. Active sonar buoys, we drop those active sonar buoys. Now, these sonar buoys are not same. When it's dropped, once we know the approximate position of these submarines, we drop a barrier, a active sonar buoys. That's why we drop it. The transmission will trigger reflections from these submarine and we will be able to get a submarine oda position, adoda course and speed nu solluvom, adoda endha direction la podu endha speed la podu nu kandupidikka mudiyum. Appra ad attack pandradhukku we carry torpedoes, anti submarine torpedoes nu oru weapon irukudhu, adha naanga vandu launch pannamna the computer on board the aircraft calculates the present position of the submarine with the depth and also can calculate the future position of the submarine, you know, for a particular time. Appa enna seivona, when we launch the torpedo will enter the male and elame air operations. We launch a torpedo will come, really get released from the aircraft, then it, you know, then it gets parachuted because it cannot descend at a very high speed. Once it hits the water, parachute detach aero. Adukapra, once it hits the water, the battery will activate. Adukapra, it goes like a missile, underwater missile. Then it goes to the, you know, approximate position of the future position of the submarine. Adukapra, it will open the transmission hub. Adoda vandu solar, active solar transmit panni. It will lock onto the target and hit the submarine. These days they use even the wire guided torpedoes, but latest technology has come in, wire guided underwater torpedoes have come in. Even in active guidance can be given when the ships are going to launch, but we can't do that in an aircraft. So in our second mission, we can always attack a submarine if there is a requirement for us to do so and given clear orders by the government of India. Basically, it's a governmental decision, political decision. So in the aircraft, MR aircraft, it is a must for the Navy first, because these are the extended eyes. எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓஷன் இருந்தாலும் அந்த ஓஷனில் வந்து பார்க்கணும்னு நினச்சேன், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் அஃப்கோர்ஸ் வி ஹவ் தீஸ் டேஸ் வி ஹவ் த சேட்டலைட் இமேஜரி, சேட்டலைட் டிரான்சிட், ஃபோட்டோகிராஃபி, எக்ஸட்ரா. பட் ஆக்டிவ் லைஃப்

surveillance is done only by these MR aircraft. That's why we have a long endurance. We fly for 8 to 10 hours at the maximum. So we can go and cover comfortably, you know, in Gendrangi, we can go to the West Coast or, you know, Middle East country or African coast. And once, you know, fuel is there, you know, we can land in those airports and refuel and come back in peacetime. Otherwise, what time we have got alternate measures where the governments will give you specific directions. And what are you doing? So first of all, you know, eyes of the sea is one, that what we do in the air, naval air operations. The second is search and rescue. That is, merchant ship, fisherman, Coast Guard lens, so-and-so aircraft has gone, or Navy lens, so-and-so aircraft has launched. So they are the first people who can go and identify the location of the, you know, boat sinking or the ship which is in fire, etc. So the second part. Third part is naval operations, which is primarily our operation, wherever you are the eyes for the surface fleet. So the surface fleet will be maneuvered. They can take positions according to the disposition of the enemy forces. So the same, we can also identify the submarines which we are immune to the, you know, submarine attack, whereas the surface ships, they are more prone to submarine attack when they start transmitting. So engalukku andha or immunity irukkanaala we are good against the submarines. Probably, you know, nanga correct an area poitamna, then we will be able to have an upper edge on the submarines. Okay, number one, idu adhe nerathula naval operations neenga pathinga idu vandu idu oru oru chinna iduva eduthuk mudiyadhu ena idu is a complete oru holistic operation pathinga na oru naval surface or fleet irukum. அந்த ஃப்ளீட்டில் வந்து யூல் ஹாவ் நிறையா ஷிப்ஸ் இருக்கும். அந்த நிறையா ஷிப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷிப்ஸ் இருக்கும். ஒன்று ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கும், பிகாஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு ஒன்று இருந்துச்சுன்னா சென்ட்ரலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் இட் கேன் கேரி ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாவினோ அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதெல்லாம் இருக்கும். அண்ட் தே கேன் கோ, யூனோ, தே கேன் தே கிவ் யூ த கைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே கிவ் யூ த கார்டு அகேன்ஸ்ட் தி ஃப்ளீட் ஆல்சோ. ஃப்ளீட்டுக்கும் வந்து ஒரு ஏர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அட் த சேம் டைம் எனிமி ஏர்க்ராஃப்ட் ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா தீஸ் கிவ் ஏர்க்ராஃப்ட் கேன் ஃபைட் தோஸ் ஏர்க்ராஃப்ட் அண்ட் throw them away. Number one. Also, these aircrafts also, in the ship level, carrier and children, and the carrier ship level aircrafts, they also carry anti-ship missiles. So they also, again, were pronounced attackers. The aircraft carrier மாதிரி ஒன்று இருக்கும். அது சுற்றி நிறைய ஃப்ரிகேட்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரிகேட்ஸ், டிஸ்ட்ராயர்ஸ், இதெல்லாம் வந்து தே ஹேவ் லாட் ஆஃப், யூனோ, வெப்பன் பொட்டென்ஷியல். வென் இஸ் ஏ ஃப்ரிகேட் ஆர் அ டிஸ்ட்ராயர் ஆர் அ க்ரூசர், இதெல்லாம் வந்து ஒரு டெர்மினாலஜி டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஷிப் அண்ட் ஆல்சோ த வெப்பன் பிளாட்ஃபார்ம்ஸ் இட் கேன் கேரி, இதெல்லாம் தான் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க நாங்கள். அப்புறம் அது நடுவில் வந்து ஒரு சப்ளை ஷிப்னு ஒன்று இருக்கும். அந்த சப்ளை ஷிப்னால் எப்பயுமே ஒரு ஒரு ஒரு கூட்டமாக ஒரு ஃப்ளீட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஏன்னா நேவல் ஃப்ளீட்டும் போது அந்த நேவல் ஃப்ளீட் வந்து அட் சீ போகும்போது எவ்ரி ஷிப் வில் ரெக்வயர் ஃபியூவல் ஆஃப்டர் எவ்ரி 4 to 5 days. ஏன்னா அந்த டேங்க்ஸ் வில் கெட் ட்ரைட். ஸோ எவ்ரி 4 to 5 days அந்த டேங்கர்லேருந்து ஃபியூவல் வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யூ வில் ஃபைன் த ஷிப் ஃப்ளீட்டு மூவ் ஆகும், கேரியர் இருக்கும், கேரியரை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், கேரியர் கூட அண்டர் வாட்டர், இது யூ கேன் ஹேவ் அண்டர் வாட்டர் எலிமெண்ட்ஸ், அதாவது மேபி சப்மரீன்ஸ் குட் பி அ பார்ட் ஆஃப் தட். பட் ரிமெம்பர், அதாவது சப்மரீன் டெப்ளாய்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் அ ஷிப் டெப்ளாய்மெண்ட், பிகாஸ் த ஸ்பீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஷிப்ஸ் அண்ட் ஷிப்ஸ் கேன் மூவ் அட் சே 20 to 25 knots, அட் த மேக்ஸிமம் ஈவன் 30 knots தே கேன் கோ. யூ கேன் சே ஈவன் 25 knots, 30 knots, அதாவது நாட்ஸ்னா ஒரு ஒரு நாட் ஒரு 2 kilometers பர் ஹவர்னு வச்சுங்க, நீங்கள் நாட்டிக்கல் மைல் தான் சொல்லுவோம் நாங்கள் அப்படி. ஆனால் சப்மரீன்ஸ் ஆர் மச் ஸ்லோவர். ஸோ பொசிஷனிங் ஆஃப் அ சப்மரீன் அலாங் வித் அ ஃப்ளீட், அன்லஸ் இட்ஸ் அ நியூக்ளியர் சப்மரீன் விச் கேன் ட்ராவல் ஸ்லைட்லி ஹையர் ஸ்பீட்ஸ், இட்ஸ் கோயின் டு பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். So, naval operations, you know, naval operations is not just, you know, they are, when you see a ship, you know, it looks very, you know, glamorous or colorful. Life is quite challenging there, especially when it comes to, you know, with operations, because namba vandu appa ship la irpom, nanga at sea la irpom, appa nariya control irukum. Peace time operations ah na theriya solra nanu. Peace time la enna seivonu, war time operations la pathina the ships are fully packed with weapons, ammunition, all guns loaded, full crew is there, and at the same time cannot, you know, exhibit their potential. They can't transmission panna matanga, ellame silent ah irukum, radar silent ah irukum, underwater silence ah irukum, everything is in secrecy. That's what it is. Till such time avangalukku targets kadaikkum varaiyil avanga

0: they will move with impunity, Mangala. They call it, you know, complete surveillance, you know, sensitive, prone, as all sensors are, you know, prone for, you know, discreet control, any transmission, and for the entire fleet. So, இப்படி சீக்ரசியாக மூவ் பண்ணுறது தான் வார் டைம் சுச்சுவேஷன். பீஸ் டைமில் தான் நிறைய நடக்கும் நாங்கள். அதே மாதிரி சொல்கிறேன்னா, நேவல் ஆப்ரேஷன்ஸில் ஒரு ஷிப்பு வந்து கடலில் வந்து நாங்கள் கால் நார்மலாக வந்து பிகாஸ் நான் ஷிப்பில் இருந்திருக்கேன், நான் ஷிப்பில் வந்து அசசிவாக இருந்திருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். ஸோ when again every time, you know, when I was on a board ship, I was lucky to go to many ports at the same time. Many ports now, I have naval tenure, at least I must have gone by in ships there. I would have seen at least 40 to 50 countries per banana for ports I would have visited. So I was lucky there. So nariya poirkom normally vandu or warship la vandu or morning vandu we start morning endrichane we start with a firing exercise. So all the guns, the firing exercise, you know, we have small arms firing, the LMG vachite, you know, we will fire at a short, you know, there will be a target which is floating, you know, that all the ships will start firing and the competition mari nadakkum. Then guns, medium guns are will fire. If there's a missile firing which is planned, then missile firing will take place. So morning will be, you know, very active with all the, you know, gun firing and manadakku. Apra breakfast undu, we'll have a small breakfast manad adala part nadandittu irukku. At the same time, adukkartha second part pathina, we'll have all navigation exercise manadakku. Navigation, all the ships will start, you know, maneuvers. நீங்கள் சொல்கிறோம்ல, அதாவது நீங்கள் ரிப்பப்ளிக் டே பரேடில் பார்த்துருப்பீங்க, பைக்கில் நிறைய பேர் லைனில் வருவாங்க, லைனில் வருவாங்க, சைடில் வருவாங்க, ஏரி அந்த மாதிரி. ஸோ அட் ஷீப் ஆல்சோ அட் சீலையும் நாங்கள் வந்து ஷிப்ஸ்லாம் வந்து ஒன் லைன் ஃபார்மேஷன் வந்து பிரஸ்ட்டு, அதாவது லெஃப்ட் ரைட் மாதிரி வரிசையாக திடீர்னு எல்லாம் மூவ் ஆகி ஒன் சிங்கிள் லைனில் வரும். அப்புறம் ஒரு மாதிரி ஆர்க்கில் வரலாம், சர்க்கிள் ஃபார்மேஷன் அந்த மாதிரி, இதெல்லாம் மெனுவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது எப்படி எதுக்கு சொல்கிறோன்னா, ஷிப் ஹேண்ட்லிங், அதாவது ஒரு ஷிப்பை வந்து எவ்வளோ திறமையாக வந்து கேப்டன் வந்து ஸ்டியர் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது அந்த ஷிப்போட வந்து ஒரு எக்ஸிபிட் ஆஃப் இஸ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அந்த மாதிரி மெனுவர்ஸ் அந்த மாதிரி நிறையா நடக்கும்.
1: கடற்படை வாழ்க்கை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு சாகசமாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சவால்களும் பொறுப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய அனுபவங்கள் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து தொழில்நுட்ப திறமையுடன் மன உறுதியும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரசவனம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள், இந்திய கடற்படையின் முன்னாள் விமான பிரிவு அதிகாரி, விமான போக்குவரத்து துறையின் மூத்த விரிவுரையாளர், அவருடைய அனுபவங்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசவானம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சீஃபேரர் டே, கடலாடியர் தினத்தை முன்னிட்டு முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள், இந்திய கடற்படையின் முன்னாள் விமானப்பிரிவு அதிகாரி, விமான போக்குவரத்து துறையின் மூத்த விரிவுரையாளர், நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம்.
1: சம்டைம்ஸ் வில் பிரேக், அந்த டியூப் பிரேக் ஆனிச்சுன்னா அது வந்து இட் வில் கம் ஸ்விங், அது வந்து அடித்து பீப்புள் கேன் டை. தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் அந்த ரோப்பு பாட்டாகி பக்கத்தில் இருந்த சைலர்ஸ் செத்து போயிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கியான ஆப்ரேஷன் இன் ரஃப் வெதர். ஸோ நேவல் லைஃப் இது வரைக்கும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ் போயிருக்கேன், நிறையா வந்து ஆஸ் அம்பாசிடராக வந்து யூ கேன் ஹேவ் அ லைஃப் ஆஃப் யூனோ ப்ளஷர் அண்ட் யூனோ டூரிசம் வித் அ ராயல் லைஃப் மாதிரி அதுவும் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் வென் இட் கம்ஸ் டு ஆக்சுவல் சி ஆப்ரேஷன்ஸ் இட் இஸ் வெரி டஃப், இட் இஸ் நாட் ஈஸி ஃப்ரம் மார்னிங் டில் நைட், இட்ஸ் ஃபுல்லி பேக்ட், வாட் டைம் சினாரியோ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், அகெயின் இட்ஸ் இன் அ வெரி சென்சிட்டிவ் வெரி வெரி யூனோ பிகாஸ் வாட் டைமில் வந்து வி டோன்ட் வி ஹேவ் டு பி ஃபுல்லி க்ளோஸ்ட் அப். அதாவது வாட் டைம் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் வந்து எப்பயுமே வந்து வி ஹேவ் அ சம்திங் கால் தி ஒரு மூணு வாட்ச்னு சொல்லுவோம், த்ரீ வாட்ச் சிஸ்டம்னா எல்லாமே வந்து 8 மணி நேரம் ஆனால் 4 hours 4 hours 4 hours வச்சுங்க. அப்போ வந்து நான் எவ்ரி 4 hours பீப்புள் வில் சேஞ்ச் அந்த மாதிரி. அப்புறம் வந்து டிஃபென்ஸ் ஸ்டேஷன் அதாவது கொஞ்சம் சண்டை நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா வி கோயிங் டு 2 watch சிஸ்டம். அப்படின்னா பாதி பேர் ஷிப்பில் பாதி பேர் எப்பயுமே எல்லா ஸ்டேஷன்லேயும் க்ளோஸ்டாக பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து ஆக்ஷன் வந்துருச்சுன்னு நினச்சேன்னா ஆக்ஷனாக உண்மையிலே வந்து நம்ம வந்து இப்போ எதிரி வந்துட்டாங்கன்னு நினச்சேன்னா அப்போ வந்து ஃபுல் என்டையர் ஷிப்ஸ் கம்பெனி எல்லாருமே வில் பி க்ளோஸ்ட் ஆஃப் 100%. இட்ஸ் கால் ஆக்ஷன் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஆக்ஷன் ஸ்டேஷன்ஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி சென்சிட்டிவான இந்த ஆப்ரேஷன்ஸ் டைம்லலாம் இந்த வேணையோ இந்த கார்கில் வராக்கூடிய இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து நான் இப்போ நேவியில் இல்லை அப்படின்னா இப்போ ஆப் சிந்து டைம்லலாம் மேபி இந்த ஷிப்ஸ் ஆர் ஆஃப் டிப்ளாய்ட் ஆக்ஷன் ஸ்டேஷன்ஸ்னு இருக்கும்போது தென் தே ஆர் க்ளோஸ்ட் அப் கம்ப்ளீட்லி இன் தர் ஸ்டேஷன்ஸ், அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ

naval life is slightly different between Army and Air Force, because Army and Air Force have got different setup, because they are fighting, you know, from the land forces, Air Force, you know, where they were, this Air Force station, and you know, and the aircraft go and do the job and come back. So the fighting forces, the actually the Air Force, but the support is here. But again, Air Force, the nariya idala pesala namba surface missile battery radars nariya systems irukku. Similarly with Army also, a lot of systems are there. But naval la vande, it's a composite unit, it's a ship which has everything. ஒரே ஷிப்பில் எல்லாமே இருக்கணும். அதில் என்ன சொல்லணும்னா, கேப்டன்லேருந்து கடைசி மாலுமி வரைக்கும், என்ஜின்லேருந்து டெக்னிக்கலாக இருக்கட்டும், நேவிகேஷனாக இருக்கட்டும், மற்ற ஷிப்ஸை கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதிலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதிலே ஒரு டாக்டர் இருப்பார், அதிலே எல்லாம் ஃபுட்டு மெஸ் இருக்கும், எல்லாமே ஹோட்டல் சாப்பாடு அது லிவ் பண்ணுறது, ஒரு டோபி இருப்பாங்க, ஒரு க்ளோத் அரைய ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாமே. இட்ஸ் லைக் ஸ்மால் சிட்டி ஃப்ளோட்டிங் அட் த சேம் டைம். இட் இஸ் அ நாட் லைக் நீங்கள் பார்க்குற க்ரூஸ் ஷிப் மாதிரி கிடையாது, இட்ஸ் லைக் வார் மிஷின். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் டிஸ்கிரைப் அ நேவல் லைஃப். இட்ஸ் அ வெரி இட்ஸ் குவைட் இன்டென்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வென் எவர் யூ ஆர் அட் சி. As long as you are sure you are again looking at, you know, technical advancements, அதுதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலாக நான் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் கவர் டூ ஏரியாஸ். ஒன் இஸ் தி மேரிடைம் ஏர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஒன் இஸ் தி சி ஆப்ரேஷன்ஸ். ரெண்டுத்தையும் பை அண்ட் லார்ஜ் கவர் பண்ணியிருக்கேன். லக்கிலி இன்னும் மை ஏர்க்ராஃப்ட் என்னோ வித் மை டென்யூர் ஐ திங்க் நான் வந்து IL-38 ஏர்க்ராஃப்ட் நான் வந்து சென்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர் தென் ஐ வாஸ் இன் ரஷ்யா ஃபார் ரஷ்யாவுக்கு நியர்லி ஒரு 10 times போயிட்டு வந்திருப்போம்னு வச்சுங்க. பிகாஸ் ஏர்க்ராஃப்டுக்கு சர்வீஸுக்கு வி ஹவ் டு கோ டு ரஷ்யா கம் பேக். ஸோ ஐ ஸ்பெண்ட் நியர்லி ஆன் டோட்டல் நியர்லி 2 years ஆல்சோ தேர் இன் ரஷ்யன் டெரிட்டரின்னு வச்சுங்க. ஸோ அங்கே வந்து flying in Russia is again very challenging. Russia na solumbod I'm talking about Moscow and Petersburg where temperatures are -20+ and the mari. So aircraft vandu morning vandu airport ku vandu aircraft paakumbode it's covered with ice. So it takes 1 hour to clear the ice and see the aircraft. Adukapra then you start up, then you get airborne and do the trials and the mari. So I was a commanding officer irundha nanu of, you know, buying those aircrafts in Russia. So I had, you know, that was again very interesting experience of testing our nammaloada missiles, you know, air to surface missiles, our weapons, radars, ellame anga test panna vendiyadha irundhuchu. Radar anga Russia la anga intensive flying obviously with the Russian military. And then adukapra I think as a commanding officer I got this aircraft back in around 2005. We landed in Goa, the first modernized aircraft. That was a good experience I can quote in my naval, you know, experience. So I talked about, you know, anti-submarine warfare operations paathiyaachi. Next, as a navy la vandu or important part enna, every year, you know, the ships go on for cruise nu solluvom. Cruise na nariya countries paapom, nariya countries we have, you know. So that is one part, you know, which is, you know, which can keep the navy head of the, you know, army and, you know, air force. Idhila vandu konja enna differentiate pannala. நேவியில் இருந்தீங்கன்னா முக்காசி யூ வில் கெட் டு சி மெனி கண்ட்ரீஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் நார்மல் லைஃப். அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். ஸோ தேட்ஸ் ஓன்லி பெஸ்ட் பார்ட். தென் வாட் எல்ஸ்? ஸோ அந்த நேச்சுரல், யூனோ, 25 years இன் த நேவி, ரியலி ஐ திங்க் ஏன்னா 25 years நேவியில் மை லக் வாஸ் தட் ஐ ஸ்பெண்ட் நியர்லி 5 years அப்ராட், 3 years in deputation and 2 years in various, you know, countries in one way flying irundirken nanu. Nala I had good, you know, tenure as a commanding officer and executive officer of ships also. Nalla irundirku. I really enjoyed my tenure. Headquarters la irundirken nan Delhi la nanu 2 years. At the same time, the Kargil war time la, that was a time, you know, when I was there. Parakram time again we were, you know, involved. So a lot of times I think, you know, I can recollect my experience in the Navy to be very enjoyable, you know, very, you know, relishing. You know, it's challenging, it's very relishing, you know, more and more challenges,

0: A lot of times, I think, I can recollect my experience in the Navy to be very enjoyable, very relishing. It's challenging, sort of the word, it's very relishing. More and more challenges gets the best out of you. So, Navy life is an excellent life. And now, after that, I think I left after 25 years. Now, I moved to teach aviation abroad. So I've been teaching pilots in New Zealand, Middle East, and Australia. I'm settled in Sydney now. Otherwise, I would always be happy to call myself as a proud naval officer. அது ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லுவேன். ரொம்ப பெருமையாக ஒரு நேவி லைஃபு எப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃபாக இருந்துச்சு. இட் இஸ் என் அ வெரி சேலஞ்சிங், இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஆல்சோ அ வெரி ரிவார்டிங் லைஃப்னு சொல்லுவேன். வெரி ரிவார்டிங் லைஃப். வெதர் இட்ஸ் அ ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி லைஃப் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா இதுவும் சொல்லுவேன், எனக்கு கம்பேர்ட் டு ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் வேர் தே ஸ்பெண்ட் ஹார்ட் டைம்ஸ், ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல் அப்ரா கொஞ்சம் பார்டரில் இருக்கும், கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம். நேவியில் ஐ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட். ஃபேமிலிஸ் ஆர் ஆல்வேஸ் அட் போர்ட்ஸ், யூஆர் ஆல்வேஸ் இன் மும்பை இன் ஆல் சீ போர்ட், அந்த மாதிரி கொச்சின், கோவா. ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் ஹவு மெனி இயர்ஸ், ஐ திங்க் அவுட் ஆஃப் 25 இயர்ஸ் ஐ திங்க் 10 இயர்ஸ் ஐ வாஸ் இன் கோவா. அந்த மாதிரி கோவா, தென் கொச்சின், மும்பை, டெல்லி, வைசாக், ஹைதராபாத், கோயம்புத்தூர், இந்த செலெக்ஷன் போர்ட். ஸோ குட் சிட்டிஸ் யூ லிவ். நேவி லைஃப் ஃபார் த ஃபேமிலி இஸ் ஆல்சோ குட். ஃபார் ஆஃபீஸர் ஆர் ஐ மீன் ஒரு ஒரு அஸ் எ நேவல் பர்சன், நேவல் லைஃப் இஸ் இன் எக்ஸம்ப்ளரி பார்ட் இன் யர் லைஃப். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை ஸ்மால் எக்ஸ்பீரியன்சஸ்.
1: இன்னைக்கு சீஃபேரர் டே, ஒரு கடலாடியர் தினத்தை முன்னிட்டு அவருடைய பணி, கடற்படை விமான செயல்பாடுகள், தேடுதல், மீட்பு பணிகள், நீர்மூழ்கி கப்பல் நடவடிக்கைகள், இப்படி நிறைய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் அவர் சொல்ல நம்ம கேட்டுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கூட அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டவர் முனைவர் அருணா ரங்கநாதன் அவர்கள், இந்திய கடற்படையின் முன்னாள் விமான பிரிவு அதிகாரி, விமான போக்குவரத்து துறையின் மூத்த விரிவுரையாளர். நன்றி நேயர்களே.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி தொடர்வது பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்ட பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கருகிட திருவிளக்கில் தெரிஞ்சிடட்டும் கனல் சத்திய ஒளி என்று எழுந்திட தத்துவ முடியுடல் அணிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானி வருக கிரியைந்து கனல் மூட்டி தருக இறையேந்து

அவன் தீனி அவன் சிவனே, அழைத்ததும் உடம்பந்து அழைக்கலம் கொடுக்கின்றாரனே, எனக்கு ஒரு கதியில்லை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மற்றும் நாளை வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 6:40 இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். இனி நாளை ப்ரோக்ராம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். 7:30 உலக போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில்

வெள்ளி மின்னல் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேரலை. 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு, நாளைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்தலு அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். அதைத் தொடர்ந்து இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு

0: அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.
2: में शामिल करने का
3: देखा, एक महीना पहले भारतीय टीम वहां पहुंची जी। आपके मिडिल ऑर्डर में अभी तक कंसिस्टेंसी नहीं है, आप रीशफल बहुत ज्यादा कर रहे हैं और हमारा एक स्पिनर की अगर हम बात करें जो अभी

நினைச்ச கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் கா.

Ahem.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:48.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கேன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:56. நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 59, அதிகாரம் வாழ்

எஸ் சரளா, நாகூர் ஏ மணிஃபா, பி சுஷிலா, பம்பாய் சகோதரிகள், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதில் இடம்பெறுகிறது திரை இசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று மற்றும் பொது அறிவு வினா ஆகியவை. 7:15 தமிழில் செய்திகள், 7:30 மணிக்கு உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து காந்தி அஞ்சலி. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கை மற்றும் தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் மொஹரம் சிறப்புரை வழங்குபவர் அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு. 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 பூந்தென்றல். 1 மணிக்கு மணி 1 மலர் 1. 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய ஆயுஷ் திட்டம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகு தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:02 டீ டைம் நிகழ்ச்சி. 3:30 என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 கிட்ஸ் எட் கோ. 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசைப்பாடுகள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். 6:40 இரவு 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுதா அவர்கள். 8:05 இதமிருதம். 9:02 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து மயில்மார் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்கள். 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு இடம்பெறும். நேரலை தொடர்ந்து சென்னை மெட்சென்றத்தில் வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூர் 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். மத்தியாலை 999 கிலோ ஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸ்ல, அகத்தியன் அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple, Neelakandan and Anandi, to this evening get together. So let's all join hands together and wish them a warm, warm welcome.

அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:37 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலர்து நம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் அவர்களுடைய வாய்ஸ்ல வாலி வரிகள்ல ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிமேனன் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

11:59 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தரகதான்

உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் ஒரு படியாகும். உலகம் ஒரு

என்னும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

அறையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன் கல்யாணம்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

எம் பல்லு என் ராஜாயே கல்யாணம் பைபோகமே. பிப்பி பிப்பி டும் டும் டும் பிப்பி பிப்பி டும் டும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்களம். பழைய வெண்ணை ஏஎன் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராக வினோதினி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: குங்குமவிலேபன அழிக சுங்கி கஸ்தூரிக.